கண்ணெதிரே தோன்றினாள் திரைப்படத்துக்காக தேவாவின் இசையில் வைரமுத்தினுடைய வரிகளில் சூப்பரான இனிமையான ஒரு அழகான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. 102.6 102.8 வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஒரு புத்தமதி ஒரு புதிய ஒரு அதிகாலை பொழுதும் மறந்து கொண்டிருக்கிறது. நேரம் 5:37 கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இன்னொரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லலாம். தெல்தோட்டையிலேருந்து ஆதிமூலம் இணைந்திருந்தாரு. கலக கஸ்தூரிலேனைச் சேர்ந்த வினுஷா 13வது பிறந்த நாளை கொண்டாடுவதாக சொல்ல இருக்கிறாங்க. அவங்களே அம்மா அப்பா அதே போல அண்ணன்மார்களான அனுஷா வினுஷன் மாமன்மார்களான சசிகுமார் மாமி ராஜகுமாரி மச்சன்மாரான கபிலக்ஷன் அதே போல விதுஷன் கெஸ்டின் அதே போன்று தாத்தா பாட்டி எல்லாரும் வாழ்த்துவதாக சொல்ல இருக்கிறாங்க. செல்வ புதல்வி வினுஷாவுக்கு நாங்களும் சந்தோஷமான பிறந்தநாள் வாழ்த்துக்களை வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல வெளிமட செல்வராம் இணைந்திருந்தாரு. இதே போன்று அன்பான காலை வணக்கம், நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜமோகன் வந்திருக்கிறாரு. அன்பான காலை வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லிட்டு கருங்காலி சோலை சேர்ந்த மில்டன் இணைந்திருக்கிறாரு. உற்சாகமான காலை நேர வணக்கம் கரோலினா லலிதன் வந்திருக்கிறாரு. அன்பான காலை வணக்கம், நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி நான் செல்வி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல இருக்கிறாங்க. ஓகே, இதே போன்று அன்பான வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன், இனிய நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நலமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மாளிகாவத்தை சந்திரா மணிவண்ணன் இணைந்து சொல்ல இருக்கிறாங்க. ஓகே, அவங்களையும் இணைத்துக் கொள்ளலாம். ஹாய் அக்கா, இனிய காலை நேர வணக்கம். தர்ணிய காலையிலிருந்து வினோ வந்திருக்கிறாங்க. புசலாவை சேர்ந்த பாதுகா சின்ன தம்பி ஆகியோருக்காக ஒரு பாடலும் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, இதே போன்று அன்பான காலை வணக்கம் நிகழ்ச்சியோடு நாங்களும் கழுதாவளை சுந்தரம் சசிகலா கோகுலன் ரமணா சீனு எல்லாரும் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. கிஷாந்தனும் இணைந்திருக்கிறாரு. இதே போன்று திருச்சி மாம்பழச்சாலை பெரிய நகர் கிருஷ்ணா கோவிந்தசாமி கலை செல்வி மிதுன் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், எங்களுக்கும் நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்ல இருக்கிறாங்க. ஓகே, இனிமையான பாடல் உங்களுக்காக வர இருக்கிறது. இந்த கலை அரசும் இனிமையான காலை வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சொல்லி ஜியா நலமா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நான் நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? பருத்துத்துறையிலிருந்து அருள்மொழி இணைந்து சொல்ல இருக்கிறாங்க. இதே போன்று அன்பான காலை வணக்கம் விஜயகுமார் தீபா விதுரா துரா லக்ஷ்மண் சாந்தன் தொண்டமான்புரம் குரகுல வசனம் சொந்தங்கள் காளிமுத்து இணைந்து சொல்ல இருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் சகோதரி நிகழ்ச்சியோடு நானும் மட்டக்களப் புதுக்குடியிருப்பு கடற்கரை வீதி செந்தில்நாதன் மனைவி சித்ரா மகள் பிரவஸ்திகா அதே போல லக்ஷ்மிகா மகன் அஸ்வத் எல்லாரும் இணைந்திருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. இனிமையான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா மட்டக்களப்பு கொக்குவில் சிவரஞ்சினி அனைவருக்கும் இனி நாளாகாமே வாழ்த்துக்கள் சொல்ல இருக்கிறாங்க. குட் மார்னிங் சண்டே ஃப்ரம் மல்காமம் சொல்லி இணைந்திருக்கிறாரு. ஸ்ரீதரன் இணைந்து சொல்ல இருக்கிறாங்க. எல்லோருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கங்கள் வாழ்த்துக்கள், சந்தோஷமான நாளாமைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருக்கலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது வசந்தத்தின் சந்தோஷ சாரல்

வாழ்த்துக்கள் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. மயிலாம்பள்ளியிலிருந்து பொன்னம்பலம் மனைவி அன்பாக்கியம், அதே போல மகள் தரன், அதே போல எல்லாரையும் இணைத்து பாடல்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலா கார்த்திகா வந்திருக்கிறாங்க, குட் மார்னிங் சொல்லி இதே போன்று அன்பான வணக்கம் சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்திருக்கிறாங்க. நல்ல தம்பி வீதி ஏறாவூர் 5 ஹாய் சகோதரி, இனிய காலை நேர வணக்கம். டிகோயா புளியாவத்திலிருந்து பால்வின், நாங்களும் வசந்தும் வானொலியை சந்தோஷ சாரல் நீங்கள் சூடு கிணிந்திருக்கிறதாக சொல்ல இருக்கிறாங்க. மனைவி ரேணிகா, மகள் மார்களான மரியா ரெஞ்சிலா, மரியா கேர்மேல் இருவரையும் இணைத்து கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்ல இருக்கிறாங்க. கட்டாயம் கரோலினா ஹரே ஹாய் சொல்லி இணைந்திருக்கிறாரு. இதே போன்று அன்பான இனிய காலை வணக்கம் சிஸ்டர், நான் உங்கள் சூடு கிணிந்திருக்கிறேன் பலாங்கொடையிலிருந்து அவினாஞ்சி வைத்திய சொல்லிருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம் சொல்லிட்டு அறந்தாங்கி ஐயப்பன் சொல்லிருக்கிறாங்க. ஜிஆரனையும் நினைத்துக் கொள்ளுங்க. இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடுகின்ற வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்காகவும் வாழ்த்துக்கள் சொல்லியிருப்பதாக சொல்லிருக்கிறாங்க. இதே போன்று அன்பான காலை வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. ராஜு வந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் சுகவரி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நானும் நிகழ்ச்சி கட்டுக்கொண்டிருப்பதாக ஞானக்கும் முருகன் சொல்லியிருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. ரிசான் வந்திருக்கிறார், அன்பான காலை வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. இதே போல குட் மார்னிங் சொல்லிட்டு விஜயன் வந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் வசந்தத்தோடு மஸ்கிலியா, மணிமோகன், ரஃபீன், முரளி, தேவி எல்லாரையும் இணைத்துக் கொள்வதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் உங்களையும் இணைத்துக் கொள்கின்றோம். எல்லோருக்காகவும் வருகிறது பாடல் தொடர்ந்து இணைந்திருக்கலாம். நீங்கள் கேட்டிருக்கிறது வசந்தத்தின் சந்தோஷ சாரல்.

அவளது பாடல் அது பூவே உனக்காக எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் இனிமையான ஒரு அழகான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. 102.6 102.8 வசனத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஒரு புத்தமுதிய ஒரு புதிய ஒரு அதிகாலை பொழுது வளர்ந்து கொண்டு இருக்கிறது. தொடர்ந்தும் அடுத்த மணி தேலத்தோடும் இணைந்திருக்கலாம். நான் GR உங்களுடன் இணைந்திருப்பேன் 8 மணி வரைக்கும். நேரம் இப்பொழுது 6:00.

நீங்களுடைய வாழ்த்துக்கள் நல்ல பல விஷயங்களோடு எண்ணி பயணிக்கின்ற அனைவரும் இணைந்து கொள்ளலாம். உங்களுடைய நல்ல விஷயங்கள், அதே போல நல்ல பல சுப காரியங்கள், பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள், நல்ல எண்ணங்களை எண்ணி பயணிக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் நல்ல நன்றாக அமைய வேண்டும் என்று மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து உங்களுடைய நல்ல பல விஷயங்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஃபேஸ்புக் ஊடாக இணைந்து கொள்ளலாம். மழை பேர்படுத்த முழுமையான தொலைபேசி இலக்கங்கள் 0112275001, அதே போல 0112275111 அழைப்பேற்படுத்தலாம். இதே நேரத்தில் என்னோடு இணைந்திருக்கிறாங்க. இனிமையான காலை வணக்கம், நலமுடன் வாழகிறவனை வேண்டிக் கொள்வதாக கடவுளை மனோ சொல்லிருக்கிறாங்க. ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு முறைத்தாகட்டும். இதே போல அன்பான காலை வணக்கம் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இணைந்திருக்கின்றேன் சொல்லியிருக்கிறாங்க. பனைபுரன் மணிகண்டன் வந்து இணைந்து சொல்லியிருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன். நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி ராஜேஷ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நம்பிக்கை கிராமம் ஹரச்சந்திரா அன்பான காலை வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. இதே போன்று வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாரு விழவத்தையிலிருந்து செல்வத்துறை நந்தகுமார் இணைந்து சொல்லிருக்கிறாங்க. அன்பான இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி அக்கறை பற்றி பொப்டைலார் நிகழ்ச்சியோடு கிடைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கேன். வாழ்த்துக்கள் சகோதரி, அனைவருக்கும் நாள் நலமாக அணையட்டும் அப்படின்னு சொல்லி சண்முகநாதன் கலகா வந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு ரிஜ்னத் வந்திருக்கிறாங்க மருதானையிலிருந்து. அன்பான காலை வணக்கம் அக்கா அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறாங்க. அருண் வந்து இணைந்து சொல்லியிருக்கிறாரு. இனிமையான காலை வணக்கம், நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. பவித்ரன் வந்து சொல்லியிருக்கிறாரு. இனிய காலை வணக்கம், நாங்களும் நிகழ்ச்சியோடு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த நாள் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு லிதர்ஷன் வந்து சொல்லியிருக்கிறாரு. அன்பான காலை வணக்கம், நாங்கள் நிகழ்ச்சி கொண்டிருக்கின்ற வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்காகவும் நல்ல பாடல் உண்டு தாங்க அப்படின்னு சொல்லி

ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாளிடுகளில் வெளிவந்திருக்கின்ற செய்திகள் தொடர்பான விளக்கங்களோடு அறிந்து கொள்ளும் நான் மூர்த்தி. பத்திரிகைகளை பார்க்கின்ற பொழுது தமிழக முதலமைச்சர் இலங்கை குறித்து தெரிவித்திருந்த ஒரு கருத்து பிரதான செய்தியாக பிரசுரமாகியிருக்கிறது. தமிழர் விவகாரம் குறித்து விரைவில் ஆராய்ந்து பதிலளிப்பேன் என்ற விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தமிழ்த் தேசிய பேரவையினுடைய குழுவினர் அவரை சந்தித்த பொழுது பேசப்பட்ட விடயங்களை மையமாக கொண்டு அந்த செய்தி பிரசுரமாகியிருப்பதை நாங்கள் காணலாம். அதே சந்தர்ப்பத்தில் எதிர்க்கட்சி தலைவரையும் சந்தித்து பேசியிருக்கின்றார்கள். உதயநிதி ஸ்டாலினுடன் பல்வேறு சந்திப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதான தகவலையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எவ்வாறாக இருந்தாலும் இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஒரு கருத்தினை சுட்டிக்காட்டி பேசியிருக்கின்றார். அதுகுறித்த செய்திகளையும் பத்திரிகையில் காணலாம். தெற்கில் எவருமே தாம்பளத்தட்டில் தீர்வு தர மாட்டார்கள், தமிழக தலைவர்களை சந்தித்து சிலர் சுயநல அரசியல் செய்கிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு அவரால் முன்வைக்கப்பட்டிருப்பதையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமாக தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் பேச இருக்கின்றோம். அதுபோல நேற்றைய தினம் ஒரு மற்றொரு முக்கியமான விடயம் குறித்து பேசப்பட்டிருக்கிறது. சுங்க பேச்சாளர் சந்தன புஞ்சேவா ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். இலக்கை விஞ்சிய சுங்க வருமானம் மோட்டார் வாகன இறக்குமதிகளில் சரிவு என்பதாக அவருடைய கருத்தை மேற்கோள் காட்டிய ஒரு செய்தி பிரசுரமாகியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்கை மையப்படுத்தியதான ஒரு செய்தியும் பிரசுரமாகியிருக்கிறது. இலங்கை கடற்பரப்பில் பிரான்சினுடைய எண்ணெய் அகழ்வாராய்ச்சி திட்டம் தொடர்பாக எதிர்வருகின்ற 16ஆம் தேதி அவர் பிரான்சுக்கு விஜயம் மேற்கொள்ளவிருப்பதான ஒரு தகவலை மையப்படுத்தியதாகவே அந்த செய்தியும் பிரசுரமாகியிருப்பதை நாங்கள் காணலாம். என்னென்ன விடயங்கள் அதில் உள்ளடங்கியிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். QR முறை நீக்கப்பட மாட்டாது என்ற விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார் பெட்ரோலிய கூட்டுத்தாபத்தினுடைய தலைவர். எனவே இதுவும் மிக முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்பட்டிருக்கிறது. எனவே அண்மையில் இந்த பெட்ரோலுடைய விலை குறைப்புகள் மையப்படுத்தியதான பல்வேறு தகவல்கள், எரிபொருட்களுடைய விலை குறைப்புகளை மையப்படுத்தியதான பல்வேறு தகவல்கள் வெளியாக இருக்கின்ற நிலையில்தான் இந்த விடயமும் மிக முக்கியமான பேசு பொருளாக மாறியிருக்கிறது. அதுபோலவே மற்றொரு விடயமும் முக்கியமான விடயமாக பிரசுரமாக இருக்கிறது. எரிவாயுக்களினுடைய விலைகளும் குறைக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் உணவுப் பொருட்களுடைய விலைகள் குறைக்கப்பட்டிருப்பதான ஒரு தகவலையும் நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகையின் மூலமாக காணக்கூடியதாக இருக்கிறது. என்னென்ன விலை குறைப்புகள் அமலுக்கு வந்திருக்கின்ற விடயத்தினை நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமல்லாமல் மற்றொரு முக்கியமான விடயம், நாளை அதாவது 6ஆம் தேதி முதல் இந்த பஸ்களுக்கான கட்டண உயர்வு அமலுக்கு வருகிறது. எந்தெந்த விடயங்களுக்கு கட்டண உயர்வுகள் எவ்வாறு அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற விடயம் குறித்தும் இன்றைய தினம் பத்திரிகைகளின் வாயிலாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. சாதாரண தர பரீட்சையை மையப்படுத்தியதான செய்தியும் நாங்கள் பத்திரிகைகளில் காணக்கூடியதாக இருந்தது. சாதாரண தர பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் இணைய வழியில் ஏற்றுக்கொள்ளும் என்பதாக பரீட்சைகள் திணைக்களம் ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறது. அது குறித்த தகவலையும் நாங்கள் இன்றைய தினம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வானிலை மையப்படுத்தியதான பல்வேறு தகவல்களும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. எனவே நாட்டின் பல பாகங்களில் பலத்த காற்று வீசக்கூடியதற்கான அறிகுறிகள் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தினை மையப்படுத்தியதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஒரு எச்சரிக்கையாக அந்த செய்தி பிரசுரமாக இருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடயம் குறித்தும் நாங்கள் இன்றைய தினம் உங்களுடன் கலந்துரையாடி இருக்கின்றோம். நீதிமன்ற நடவடிக்கைகளை மையப்படுத்தியதான பல்வேறு முக்கியமான செய்திகள் வெளியாக இருக்கிறது. முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச சிக்கும் வாய்ப்பு என்பதான ஒரு தகவல் தற்பொழுது வெளியாக இருக்கிறது. அவருடைய மகர் ஏற்கனவே கைதாக இருக்கின்ற நிலையில்தான் இந்த விடயம் குறித்தும் தற்பொழுது அதிகம் பேசப்படுவதாக இருக்கிறது. அந்த விடயங்கள் குறித்தும் நாங்கள் இன்றைய தினம் உங்களுடன் விரிவாக கலந்துரையாடி இருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் முதலாவதாக வீரகி ஸ்ரீபத்திரிகளுடைய பிரதான தலைப்புச் செய்தியின் பக்கம் அவதானம் செலுத்தலாம். தமிழர் விவகாரம் குறித்து ஆராய்ந்து பதிலளிப்பேன், தமிழ் தேசிய பேரவையினரிடம் தமிழக முதலமைச்சர் விஜய் தெரிவிப்பு. பொறுப்பு குரல் விவகாரத்தில் எமக்கும் கடமை உண்டு, மீனவர் பிரச்சினைக்கு முன்னுரிமை அளிப்பேன், இலங்கை தமிழ் அகதிகளின் தேவைப்பாடுகள் பற்றி கவனம் செலுத்துவேன் என்பதாக அவருடைய கருத்தை மேற்கோள் காட்டி உப தலைப்புகளுடன் செய்தி பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணலாம். ஈழத்தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு மற்றும் அதனை முன்னிறுத்திய சர்வகட்சி மாநாடு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் தமது நிர்வாக கட்டமைப்பின் கீழ் உள்ள வெளிநாட்டு விவகாரங்கள் குறித்து விரைவில் ஆராய்ந்து பதிலளிப்பேன் என்பதாக அவருடைய கருத்து அமைந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இன்னும் பல கலந்துரையாடல்களை மேற்கொண்டு தமது தீர்மானத்தை அறிய தருவதாக தமிழ் தேசிய பேரவையினுடைய பிரதிநிதிகளிடம் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் தெரிவித்திருக்கின்றார். தமிழகத்துக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவையினுடைய 7 பேர் கொண்ட குழுவினர் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை 3ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயை சந்தித்து ஈழத்தமிழர்களுடைய நலன் சார்ந்த பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடியிருந்தார்கள். அதன்படி குறிப்பாக இலங்கை தமிழ் மக்கள் தொடர்பில் தமிழகத்தினுடைய ஒருமித்த நிலை பாட்டை கட்டியெழுப்பும் வகையில் சர்வகட்சி மாநாட்டை நடத்துவதற்கான முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும் என முதலமைச்சரிடம் வலியுறுத்திய தமிழ் தேசிய பேரவையினுடைய பிரதிநிதிகள் தமிழர்களுக்கான தீர்வின் ஆரம்ப புள்ளியாக 13ஆம் திருத்தச் சட்டம் இல்லை என்பதையும் ஒற்றையாட்சி அரசியலமைப்பை மீண்டும் நடைமுறைப்படுத்துவதற்கு எதிராக தமிழகம் இருக்கிறது என்ற ஒருமித்த நிலைப்பாட்டையும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இந்திய மத்திய அரசாங்கத்துக்கும் வெளிப்படுத்துவதாகவும் இந்த முயற்சி அமைய வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதனை அடுத்து அரசியல் தீர்வு மற்றும் அதனை
நிறுத்திய சர்வகட்சி மாநாடு குறித்து கருத்துரைத்த முதலமைச்சர் விஜய், ஏனைய நாடுகளின் அரசியலமைப்பு சார் விடயங்கள் உள்ளிட்ட வெளிநாட்டு விவகாரங்கள் குறித்து ஆராய்வதற்கான குழு ஒன்று தமது நிர்வாக கட்டமைப்புக்குள் இருப்பதாகவும், எனவே இந்த விடயம் தொடர்பில் அக்குழுவுடன் கலந்துரையாடியதன் பின்னர் தமது தீர்மானம் பற்றி அறிய தருவதாகவும் பதிலளித்திருக்கின்றார். அதேவேளை செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பில் முதலமைச்சர் விஜயிடம் எடுத்துரைத்த தமிழ் தேசிய பேரவையினுடைய பிரதிநிதிகள், இந்த விவகாரம் தொடர்பில் சர்வதேச குற்றவியல் நீதி பொறிமுறையை நாடுவதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பதிலளித்த முதலமைச்சர், இந்த விடயத்தில் தமிழகத்துக்கும் ஒரு கடமை இருப்பதாக ஏற்றுக்கொண்டதுடன் பொறுப்புக்கூறல் விடயத்தில் அடுத்த கட்டமாக எவ்வாறு செயற்படலாம் என்பது பற்றி துரிதமாக ஆராய்வதாக உறுதியளித்திருக்கிறார். அதேபோன்று இலங்கை மற்றும் தமிழக மீனவர் பிரச்சினை குறித்து தமிழ் தேசிய பேரவையினுடைய பிரதிநிதிகளால் வெளிப்படுத்தப்பட்ட கரிசனைகளையும் இருதரப்பு மாநாட்டையும் கூட்டி இதற்கு தீர்வு காண வேண்டியதன் அவசியத்தையும் ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் இந்த விவகாரத்துக்கு முன்னுரிமை அளித்து உரிய முறையில் கையாள்வதாக குறிப்பிட்டார். மேலும் தமிழகத்தில் உள்ள இலங்கை தமிழ் அகதிகளின் தேவைப்பாடுகள் என்ன என்பதை அறிந்து அவற்றை பூர்த்தி செய்வதற்கு விரைவாக நடவடிக்கைகள் எடுப்பதாகவும் இதன்போது தமிழக முதலமைச்சர் விஜய் தமிழ் தேசிய பேரவை உறுப்பினர்களிடம் தெரிவித்திருக்கிறார் என்பதாக அந்த செய்தி அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதே சந்தர்ப்பத்தில் தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியிடமும் தமிழ் தேசிய பேரவை உறுப்பினர்கள் பல்வேறு வேண்டுகோள்களை முன்வைத்திருக்கிறார்கள். அவருடனான சந்திப்பும் இடம்பெற்றிருக்கிறதை மையப்படுத்தியதான ஒரு செய்தி புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக வீரகேசரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கிறது. சகல கட்சிகளையும் ஒருங்கிணைத்து மத்திய அரசுக்கு அழுத்தம் வழங்குகள் வேண்டுகோள் இவர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமது கோரிக்கைகளின் அடிப்படையில் ஈழத்தமிழர்களுடைய அரசியல் அபிலாஷைகள் குறித்து கடந்த பிப்ரவரி மாதம் இந்திய பிரதமருக்கு எழுதிய கடிதம் பற்றி ஸ்டாலின் புதல்வரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான உதயநிதி ஸ்டாலினிடம் நினைவூட்டிய பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இன்னும் பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்து அவரிடம் பேசியிருக்கிறார்கள் என்பதாகவே இந்த செய்தியை குறிப்பிடுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இலங்கையில் ஒற்றையாட்சி அரசியல் கட்டமைப்பை வலுப்படுத்தும் முயற்சிகளை தடுப்பதற்காக தமிழகத்தில் உள்ள சகல அரசியல் கட்சிகளையும் ஒருங்கிணைத்து மத்திய அரசுக்கு அவசியமான அழுத்தங்களை வழங்க வேண்டும் என்ற வலியுறுத்தல் அவர்களிடம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று சனிக்கிழமை தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை அவரது அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடிய பொழுதுதான் இந்த விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. இந்த சந்திப்பின் பொழுது நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை தமிழக முதலமைச்சர் ஜோசப் சி விஜயுடன் இடம்பெற்ற சந்திப்பு தொடர்பாகவும் அங்கு பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த ஆண்டு டிசம்பர் 18 அப்போதைய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் நடைபெற்ற சந்திப்பின் பின்னர் தமது கோரிக்கைகளின் அடிப்படையில் அவர் கடந்த பிப்ரவரி 11 அன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஈழத்தமிழர்களுடைய அரசியல் அபிலாஷைகள் தொடர்பில் எழுதிய கடிதம் குறித்தும் நினைவூட்டப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்தில் முன்வைக்கப்பட்ட நிலைப்பாடுகளை தொடர்ந்து வலியுறுத்துவதுடன் இலங்கையில் ஒற்றையாட்சி அரசியல் கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை தடுப்பதற்காக தமிழ்நாட்டில் உள்ள சகல அரசியல் கட்சிகளையும் ஒருங்கிணைத்து இந்திய மத்திய அரசுக்கு அவசியமான அழுத்தங்களை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அதேவேளை ஈழத்தமிழர்களுடைய அரசியல் பிரச்சனைகளுக்கு நிலையான தீர்வாக தமிழர்களின் தேசம் தனித்துவமான மக்கள் என்ற அங்கீகாரமும் அவர்களின் சுய நிர்ணய உரிமையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிப்படையில் கூட்டாட்சி கட்டமைப்பிலான அரசியல் தீர்வை ஏற்படுத்த இந்திய உறுதியான அரசியல் முன்முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் இதன் பொழுது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோன்று தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலை தொடர்பில் சர்வதேச சுயாதீன மற்றும் நம்பகமான விசாரணையை முன்னெடுப்பதற்கான முயற்சிகளுக்கு இந்தியா ஆதரவளிக்க வேண்டும் என்றும் இதன்போது கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழக மற்றும் இலங்கை மீனவர்களுக்கு இடையில் எல்லை தாண்டிய மீன்பிடி நடவடிக்கைகள் காரணமாக நீண்டகாலமாக நிலை வரும் முரண்பாடுகளுக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் உடனடியாக முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமன்றி தமிழ்நாட்டில் அகதிகளாக வாழ்ந்து வரும் ஈழத்தமிழ் மக்களின் நீண்டகால பிரச்சனைகளுக்கும் அவர்களது மனிதாபிமான தேவைகளுக்கும் உரியவாறான தீர்வை வழங்கக்கூடிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ஈழத்தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சினை அரசியல் தீர்வு உள்ளிட்ட விடயங்கள் குறித்து தமிழகத்தில் உள்ள சகல கட்சிகளையும் உள்ளடக்கிய ஒரு பிரதிநிதி குழுவை அமைத்து அதனூடாக இந்த விவகாரங்களை மையப்படுத்திய சர்வகட்சி மாநாட்டை நடத்துவதற்குரிய முயற்சிகளை எடுக்க வேண்டும் எனவும் இதன்பொழுது வேண்டுகோள்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வகையான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றிருக்கின்ற இதே சந்தர்ப்பத்தில் இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையிலும் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினுடைய கருத்தை மேற்கோள் காட்டி தெற்கில் எவருமே தாம்பாளத்தட்டில் தீர்வு தர மாட்டார்கள், தமிழக தலைவர்களை சந்தித்து சிலர் சுயநல அரசியல் செய்கிறார்கள் என்றும் டக்ளஸ் தேவானந்தா கடும் சாடல் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. தென்னிலங்கையில் ஆட்சிக்கு வருகின்ற எவருமே தங்க தாம்பாளத்தில் தட்டில் வைத்து தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை தரமாட்டார்கள் என்றும் எமது அரசியல் உரிமைகளை வென்றெடுப்பதற்கான சூழலை நாமே உருவாக்க வேண்டும் என்றும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர்
செயலாளராகவும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கின்றார். இன்னும் பல்வேறு விடயங்கள் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய நல்லூர் பிரதேச முக்கியஸ்தர் மற்றும் செயற்பாட்டாளருடன் நேற்று சனிக்கிழமை நடைபெற்ற கலந்துரையாடலின் பொழுது இந்த கருத்துக்கள் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இபிடிபி முன்வைத்த மாற்று அரசியல் கொள்கைகளே நடைமுறை சாத்தியமானது என்பதை வரலாறு நிரூபித்திருக்கிறது. மாகாணங்களை அடிப்படையாக கொண்ட அதிகார பகிர்வை வலுப்படுத்திய முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அதற்கு மட்டுமே இந்திய அரசாங்கத்தின் அனுசரணையும் இருக்கும். ஆனால் தற்போது சிலர் தமிழக தலைவர்களை சந்தித்து சர்வதேச விசாரணை சமஷ்டி என்று கூறி சுயலாப முன்னெடுத்து வருகிறார்கள். இவ்வாறான வெற்று முழக்கங்கள் எமது மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் பெற்றுத்தராது. மாகாண சபை முறையிலிருந்து ஆரம்பித்து மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற இலக்கினை நோக்கி பயணிப்பதே எமது இறுதி நோக்கம் என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறோம். இதனை பல ஏமாற்றங்களுக்கு பிறகு தற்போது அனைத்து தமிழ் தரப்பினரும் உணர்ந்து வலியுறுத்த தொடங்கியிருக்கிறார்கள். இவ்வாறான உண்மைகளும் எமது நடைமுறை சாத்தியமான அரசியல் வேலை திட்டங்களும் சரியான முறையில் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கப்படாததே எமது அரசியல் பின்னடைவுகளுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. எனவே எமது அரசியல் கொள்கைகளை சாத்தியமான அனைத்து வழிமுறை ஊடாகவும் மக்கள் மத்தியில் தீவிரமாக எடுத்து செல்ல வேண்டும் என்ற கருத்து அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே மிக முக்கியமான ஒரு தகவலாக அந்த செய்தியை இன்றைய தினம் பத்திரிகைகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. அதுபோலவே நாங்கள் அடுத்ததாக மற்றும் ஒரு முக்கியமான விடயம் குறித்தும் அவதானம் செலுத்த இருக்கிறோம். இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையுடைய இரண்டாம் பாகத்தில் இது குறித்த பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாக இருக்கிறது. சுங்க பேச்சாளர் சந்தன பூஞ்சேவாவினுடைய தகவலை மேற்கோள் காட்டிய அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த விடயங்கள் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. இலக்கை விஞ்சிய சுங்க வருமானம், மோட்டார் வாகன இறக்குமதிகள் சரிவு என்பதாக அவரால் ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நடப்பு நிதியாண்டில் முதல் 6 மாதங்களில் சுங்க தண்ணிக்கலம் தனது வருமான இலக்கை தாண்டி 313 பில்லியன் ரூபாய் மேலதிக வருமானத்தை ஈட்டியுள்ளதாக சிரேஷ்ட சுங்க பணிப்பாளரும் சுங்க திணைக்களத்தினுடைய ஊடக பேச்சாளருமான சந்தன பூஞ்சேவா தெரிவித்திருக்கிறார். அதேவேளை அரசாங்கத்தால் விதிக்கப்பட்ட புதிய மேலதிக வரி காரணமாக நாட்டில் மோட்டார் வாகன இறக்குமதிகள் மற்றும் அது சார்ந்த சுங்க வருமானங்கள் தற்போது வீழ்ச்சியடைய தொடங்கியிருக்கின்றன என்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். கொழும்பில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் பொழுதுதான் இந்த கருத்துக்கள் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வருடத்துக்காக சுங்க திணைக்களத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிற வருமான இலக்கு 2206 பில்லியன் ரூபாயாகும். இதில் முதல் 6 மாதங்கள் அதாவது ஜூன் 30 வரை நிறைவடைந்திருக்கின்ற ஜூன் 30 வரையிலான சுங்கத்தின் வருமான இலக்கு 1060.5 பில்லியன் ரூபாயாக இருந்த போதிலும் அதனை நாங்கள் சாதகமாக எட்டியிருக்கிறோம் என்ற விடயத்தினை அவர் தெரிவித்திருக்கின்றார். அந்த திகதிக்குள் சுங்க திணைக்களம் 1373.7 பில்லியன் ரூபாய் வருமானத்தை ஈட்டியிருக்கிறது. இதன் மூலம் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட 313 பில்லியன் ரூபாய் மேலதிக வருமானம் ஈட்டப்பட்டிருக்கிறது. மேலும் ஜூலை மாதத்திற்கான வருமான இலக்கு 192.4 பில்லியன் ரூபாயாகும். அதில் முதல் 2 நாட்களிலேயே 31 பில்லியன் ரூபாயை வருமானமாக பெறப்பட்டிருக்கிறது. கடந்த வருடம் சுங்க வரலாற்றிலேயே அதிகபட்சமாக 2.5 டிரில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டிருந்தது. தற்போதைய போக்கின்படி இந்த வருடத்திலும் நிர்ணயிக்கப்பட்ட வருமான இலக்கை தாண்டி கடந்த வருட சாதனையை முறியடிக்க முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்ற விடயத்தினை அவர் தெரிவித்திருக்கிறார். பொதுவாக சுங்க வருமானத்தில் மோட்டார் வாகன இறக்குமதி மூலமான வருமானம் முக்கியமாக பேசப்படுகிறது. ஜூலை மாதத்தின் முதல் 2 நாட்களில் ஈட்டப்பட்ட 31 பில்லியன் ரூபாயில் 2 தேதி அன்று மட்டும் கிடைத்த மொத்த வருமானம் 12 பில்லியன் ரூபாயாகும். அந்த 12 பில்லியனில் 3 பில்லியன் ரூபாய் மோட்டார் வாகனங்கள் மூலமும் ஏனைய 9 பில்லியன் மற்ற இறக்குமதிகள் மூலமும் கிடைத்திருக்கின்றன. கடந்த வருடங்களில் மோட்டார் வாகனங்கள் மூலமான பங்களிப்பு 25% முதல் 35% வரை அல்லது அதற்கும் அதிகமாக காணப்பட்டது. ஆனால் தற்போது மோட்டார் வாகனங்கள் மூலமான வருமானத்தில் ஓரளவு குறைவு ஏற்பட்டிருக்கிறது என்ற விடயத்தையும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருக்கிறார். அரசாங்கத்தினால் மோட்டார் வாகனங்கள் மீது மேலதிக வரி விதிக்கப்பட்டது. இந்த வரி விதிக்கப்படுவதற்கு முன்னர் கடன் கடிதங்களை திறந்தவர்களின் வாகனங்களை தற்போது பெரும்பாலும் நாட்டுக்குள் வந்து கொண்டிருக்கின்றன. மேலதிக வரி விதிப்பிற்கு பின்னர் கடன் கடிதங்களை திறந்து இறக்குமதி செய்யப்படுபவை என்றால் அவை இந்தியா போன்ற நாடுகளிலிருந்து வாகனங்களாகவே இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது வாகன இறக்குமதியில் ஒரு குறைவு காணப்படுகிறது. அரசாங்கம் மேலதிக வரியை விதித்த ஆரம்ப நாட்களில் இந்த குறைவு உடனடியாக தெரியவில்லை. ஏனெனில் அதற்கு முன்னர் கடன் கடிதங்களை திறந்தவர்களுக்கு இந்த வரி விதிப்பு பொருந்தாது என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் கடன் கடிதங்களை ஏற்கனவே திறந்திருந்தவர்கள் மேலதிக வரி இருந்தாலும் இல்லாவிட்டாலும்
வாகனங்களை இறக்குமதி செய்ய வேண்டியிருந்ததுடன் அவர்களுக்கு அந்த வரி தாக்கத்தை ஏற்படுத்தாததால் ஆரம்பத்தில் இறக்குமதி குறையவில்லை. ஆனால் தற்போது அந்த இறக்குமதி குறைவை தெளிவாக அவதானிக்க முடிகிறது என்ற விடயத்தினையும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல மற்றொரு பிரதான செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கிறது. வீரகேசரி இரண்டாம் பாகத்தில் இலங்கை கடற்பரப்பில் பிரான்சினுடைய எண்ணெய் அகழ்வாராய்ச்சி திட்டம் ஜனாதிபதி அனுர 16 தேதி அங்கு விஜயம் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். இலங்கை கடற்பரப்பை ஒட்டியிருக்கின்ற பகுதிகளில் பிரான்சின் முன்னணி எண்ணெய் நிறுவனமானது புதிய எண்ணெய் மற்றும் எரிவாயு அகழ்வாராய்ச்சி பணிகளை தொடங்குவதற்கு திட்டமிட்டுள்ளமை இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தின் கடல்சார் சமன்பாடுகளையும் எரிசக்தி அரசியலையும் முற்றாக மாற்றியமைக்கக்கூடிய ஒரு புதிய திருப்பமாக உருவெடுத்திருக்கிறது என்ற விடயம் அதில் பிரதானமாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அது சந்தர்ப்பத்தில் சர்வதேச கடல்சார் வர்த்தக பாதைகளுடைய மையப்புள்ளியான இலங்கையை நோக்கி ஐரோப்பாவின் வல்லரசான பிரான்ஸ் தற்போது மேற்கொண்டிருக்கின்ற இந்த ஆக்ரோஷமான எரிசக்தி நகர்வு பிராந்திய புவிசார் அரசியலில் சலனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. இவ்வாறு ஒரு பின்னணியில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கம் மற்றும் வெளிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் ஆகியோர் எதிர்வரும் 16 தேதி பிரான்சுக்கு மேற்கொள்ள உள்ள உத்தியோகபூர்வ விஜயமானது பிராந்திய வல்லரசுகளுக்கு இடையிலான அதிகார போட்டியை தீர்மானிக்கும் ஒரு வரலாற்று திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் பொழுது பிரான்சின் இந்த மாபெரும் எண்ணெய் அகழ்வாராய்ச்சி திட்டம் மற்றும் புதிய எரிசக்தி கொள்கைகள் குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை இடம்பெற உள்ளதுடன் இது சர்வதேச எரிசக்தி நிறுவனங்களுடைய கவனத்தையும் இலங்கையை நோக்கி திருப்பியிருக்கிறது. எண்ணெய் திட்டத்திற்கு மேலதிகமாக கொழும்பு துறைமுகத்தினுடைய கிழக்கு மற்றும் மேற்கு முனையங்களில் பிரான்சினுடைய முன்னணி கப்பல் நிறுவனமான சிஎம்ஏ சிஜிஎம் முதலீடு செய்ய காட்டும் தீவிர ஆர்வமும் இந்த பிராந்தியத்தின் தாக்கத்தை மேலும் வலுப்படுத்தியிருக்கிறது என்ற விடயமும் அதில் பிரதானமாக சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம். உலக வங்கியினுடைய அண்மைய துறைமுக மதிப்பீட்டு அறிக்கைக்கு மத்தியில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கு பிரான்சில் சிஎம்ஏ சிஜிஎம் நிறுவனத்தின் உலகளாவிய தலைவர் ரால்ப் சாடே மகாவை சந்தித்து இது தொடர்பாக இந்த முதலீட்டு திட்டங்களை இறுதி செய்ய உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. எனவே இலங்கையினுடைய ஏற்றுமதிக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய GSP+ வரிச்சலுகையை தக்கவைப்பதோடு பிரான்சின் இந்த தீவிர எரிசக்தி மற்றும் துறைமுக பிரவேசம் பிராந்தியத்தில் ஏற்கனவே செல்வாக்கை நிலைநிறுத்தி போராடி வரும் இந்தியா மற்றும் சீனா போன்ற நாடுகளுக்கிடையே புதிய உத்திகளை உருவாக்க தூண்டியிருக்கின்றமை கூறப்படத்தக்கது என்பதாகவும் அந்த செய்தியை சுட்டிக்காட்டுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்து அவதானம் செலுத்தலாம். QR முறை நீக்கப்பட மாட்டாது, டொலர் எரிபொருள் நெருக்கடியை சமாளிக்கவே ஏற்பாடு, பெட்ரோலிய கூட்டு தாபனம் தற்போது லாபம் ஈட்டும் வலுவான அரசு நிறுவனமாக மாற்றம் என்பதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இந்த விடயம் குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம் இந்த விளம்பர வழியின் பின்னர்.

விளம்பரடைவலையின் பின்னர் சுயாதீன செய்தி பார்வையிடுவதற்கும் அடுத்ததாக நாங்கள் தினகரன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்து அவதானம் செலுத்த இருக்கிறோம். கியூஆர் முறைமை நீக்கப்பட மாட்டாது, டொலர் எரிபொருள் நெருக்கடியை சமாளிக்கவே ஏற்பாடு. பெட்ரோலிய கூட்டு தாபனம் தற்போது லாபம் ஈட்டும் வலுவான அரசு நிறுவனமாக மாற்றம் என்பதாக அந்த கூட்டு தாபனத்தினுடைய தலைவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை மையப்படுத்தி அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. கியூஆர் முறைமையானது எரிபொருள் விலையை கட்டுப்படுத்துவதற்காக கொண்டுவரப்படவில்லை எனவும், நாட்டின் ஆட்டோமொபைல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளுடைய அதிகப்படியான நுகர்வை குறைப்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டது எனவும் அவர் இதன் போது விளக்கம் அளித்திருக்கின்றார். பொதுவாக எமது நாட்டுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான எரிபொருளை இறக்குமதி செய்ய 100 முதல் 110 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவாகிறது. எனினும் ஏப்ரல் மாதத்திலிருந்து இந்த செலவினம் 100 வீதத்துக்கும் அதிகமாக அதிகரித்து சுமார் 550 மில்லியன் டாலர் வரை உயர்ந்திருக்கிறது. கூட்டு தாபனம் தினமும் சந்தையிலிருந்து 10 முதல் 20 மில்லியன் டாலர் பெற்று வந்த நிலையில் திடீரென பெருந்தொகை டாலரை திரட்ட வேண்டியிருந்தது என்ற விடயத்தினை அவர் தெரிவித்திருக்கிறார். இதனாலேயே சந்தையில் ஒரு டாலருடைய மதிப்பு 350 ரூபாய் வரை அதிகரிக்க காரணமாக அமைந்தது. தற்போது உலக சந்தையில் மசகு எண்ணெயினுடைய விலை 145 டாலருக்கும் அதிகமாக உயர்ந்துள்ள சூழ்நிலையில் தடையின்றி எரிபொருளை பயன்படுத்துவது டாலர் பற்றாக்குறையை மேலும் தீவிரப்படுத்தி பொருளாதாரத்தை பாதிக்கும். ஏனைய நாடுகளில் இவ்வாறான நெருக்கடிகளின் பொழுது நீண்ட கியூ வரிசைகள், கலவரங்கள் மற்றும் மின்வெட்டு போன்ற அசௌகரியங்கள் ஏற்பட்ட போதிலும் இலங்கை அரசாங்கம் மின்வெட்டையோ ஏனைய கட்டுப்பாடுகளையோ விதிக்காமல் நிலைமையை சீர் செய்யவே கியூஆர் முறையை கையாண்டது. எனவே பொருளாதார நிலைமை சமநிலை அடையும் வரை பொதுமக்கள் இந்த முறைமையை பொறுத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் இதன் போது கேட்டுக் கொண்டிருக்கிறார். மேலும் கியூஆர் முறைமை எதிர்காலத்தில் நவீனமயமாக்கப்பட்டு டிஜிட்டல் பணப்பரிமாற்றம் மற்றும் இலக்கு வைக்கப்பட்ட மானியங்களை வழங்குவதற்கும் பயன்படுத்தப்பட இருக்கிறது. தற்போது விவசாயிகள் மற்றும் மீனவர்களுக்கு வழங்கப்படும் மண்ணெண்ணெய் போன்ற மானியங்கள் உரியவர்களை சென்றடையாமல் முறைகேடாக கைமாறி செல்வதாகவும், கியூஆர் முறைமை மேம்படுத்தப்படும் பொழுது அந்த மானியங்கள் உரிய பயனாளர்களை நேரடியாக சென்றடைய செய்ய முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதேவேளை இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தனது வரலாற்றில் மிக முக்கிய திருப்பு முனையை எட்டியிருக்கிறது. கடந்த 41 வருடங்களில் எவ்வித வட்டிப்பணமோ அல்லது கடனுக்கான தவணைப்பணமோ செலுத்த வேண்டிய தேவை இல்லாத சூழலில் கடந்த 2025 ஆம் ஆண்டில் கூட்டு தாபனம் 36 பில்லியன் ரூபாயை நிகர லாபமாக ஈட்டி சாதனை படைத்திருக்கிறது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க லாபத்திலிருந்து அரசாங்கத்தினுடைய திரை சேரிக்கு 6 பில்லியன் ரூபாய் நிதியையும் கூட்டு தாபனம் நேரடியாக வழங்கியுள்ளதுடன் இந்த வலுவான நிதி பின்னணியை கொண்டே அடுத்த கட்ட அபிவிருத்தி பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்ற விடயத்தினை அவர் தெரிவித்திருக்கிறார். கடந்த 2023 ஆம் ஆண்டு வரை இரு பிரதான வங்கிகளுக்கு கூட்டு தாபனம் செலுத்த வேண்டிய 2.4 பில்லியன் டாலர் பெருந்தொகை கடன் சுமை நிலுவையில் இருந்தது. எனினும் கூட்டு தாபனத்தை மறுசீரமைக்கும் நோக்கில் அந்த முழுமையான கடன் சுமையையும் அரசாங்கம் தன்வசப்படுத்திக் கொண்டது. அரசாங்கம் இந்த கடனை ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து பெட்ரோலிய கூட்டு தாபனம் எந்தவித நிதி நெருக்கடிகளும் இன்றி முழுமையாக சுதந்திரமாக இயங்குவதற்கான வழிவகை பிறந்தது. இதேவேளை கடந்த காலங்களைப் போலன்றி கூட்டு தாபனம் தற்பொழுது புதிய நிதிக் கொள்கையின் கீழ் இயங்கி வருகிறது. ஆரம்ப காலத்தைப் போல தற்போது யாருக்கும் கடன் அடிப்படையில் எரிபொருள் விநியோகம் செய்யப்படுவதில்லை என்பதுடன் அனைத்து விநியோகங்களும் முழுமையான ரொக்க பணத்திற்கு மட்டுமே வழங்கப்படுகின்றன. இந்த கடுமையான மற்றும் முறையான நிதி முகாமைத்துவத்தின் காரணமாக நட்டத்திலிருந்து கூட்டு தாபனம் தற்போது லாபம் ஈட்டும் ஒரு வலுவான அரசு நிறுவனமாக மாறியிருக்கிறது என்று கூட்டு தாபனத்துடைய தலைவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் காணலாம். இதே சந்தர்ப்பத்தில் 6ஆம் தேதி முதல் பஸ்களுக்கு 1166 ரூபாய் வரை கட்டண உயர்வு என்பதான ஒரு செய்தியையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஞாயிறு தினக்குறள் குறித்த செய்தியை முதல் பக்கத்தில் தந்திருக்கிறது. ஜூலை 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு முதல் பஸ் கட்டணங்கள் அதிகரிக்கப்பட உள்ளதுடன் அந்த கட்டண அதிகரிப்பு தொடர்பான விவரங்கள் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவால் வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கமைய 4 ரூபாய் முதல் 1166 ரூபாய் வரை கட்டணங்கள் உயர்ந்திருக்கிறது என்ற விடயம் அதில் தெரிவிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். அதாவது இன்று நள்ளிரவு, நாளை முதல் இது அமலுக்கு வருகிறது. இதற்கமைய ஆரம்ப கட்டணம் 30 ரூபாயிலிருந்து 34 ரூபாய் வரை 4 ரூபாயினால் அதிகரிக்கப்பட இருக்கிறது என்ற விடயமும் அதில் பிரதானமாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதுபோலவே மற்றொரு பிரதான விடயமும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சாதாரண பஸ் சேவைகளில் 100 கிலோமீட்டருக்கும் குறைவான தூரத்திற்கு இடையிலான கட்டணம் 12% அதாவது 12% 100 கிலோமீட்டர் அல்லது அதற்கு மேற்பட்ட தூரத்திற்கு இடையிலான கட்டணம் 20% அதிகரிக்கப்பட இருக்கிறது. அத்துடன் சொகுசு பஸ் சேவைகளில் 100 கிலோமீட்டருக்கும் குறைவான தூரத்திற்கான கட்டணம் 12%, 100 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்திற்கான கட்டணம் 15%
வீதத்தினாலும் அதிகரிக்கப்பட இருக்கிறது. இந்த கட்டண அதிகரிப்பின் பிரகாரம் 4 ரூபாயிலிருந்து 480 ரூபாய் வரையில் 350 பிரிவுகளில் கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கமைய இதுவரை அறவிடப்பட்ட ஆரம்ப கட்டணமான 30 ரூபாய் கட்டணம் 34 ரூபாயாகவும், 39 ரூபாய் கட்டணம் 44 ரூபாயாகவும், 50 ரூபாய் கட்டணம் 56 ரூபாயாகவும், 62 ரூபாய் கட்டணம் 69 ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறாக 30 ரூபாயிலிருந்து 2902 ரூபாய் வரையிலான கட்டணங்கள் குறிப்பிட்ட வீதத்தால் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகக்கூடிய கட்டணமான 2422 ரூபாய் கட்டணம் 2902 ரூபாய் வரையில் 480 ரூபாயினால் அதிகரிக்கப்படுகிறது. அத்துடன் அதிசொகுசு பஸ்களுக்கான கட்டணங்களும் பெருமளவில் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. 350 பிரிவுகளில் கட்டண அதிகரிப்பு செய்யப்படுவதுடன் ஆக கூடுதலாக இதுவரையில் அறவிடப்பட்ட 4405 ரூபாய் கட்டணம் 5571 ரூபாயாக அதிகரிக்கப்பட இருக்கிறது என்ற விடயமும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மக்கள் இந்த விடயம் குறித்து தெளிவு பெற வேண்டியது அவசியம் என்ற அடிப்படையில் அந்த செய்தியையும் நாங்கள் இன்றைய தினம் இணைத்துக் கொண்டிருந்தோம். அதுபோலவே மற்றொரு பிரதான விடயம் குறித்தும் பத்திரிகைகள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையினுடைய உட்பக்கத்தில் அது குறித்த செய்தியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. வீரகேசரி பத்திரிகையுடைய 10 பக்கத்தில் அந்த செய்திக்கு பின்வருமாறு ஒரு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. உணவுப் பொருட்கள் பலவற்றினுடைய விலைகள் குறைப்பு என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. சமையல் எரிவாயு விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதன் காரணமாக நேற்று சனிக்கிழமை நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் உணவுப் பொருட்களினுடைய விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்திருக்கிறது. அதற்கமைய ஒரு பொதி சோற்றினுடைய விலை 15 ரூபாயினாலும், ஃப்ரைட் ரைஸ் மற்றும் கொத்து ஆகியவற்றுடைய விலைகள் 15 ரூபாயினாலும் குறைக்கப்படும் என அந்த சங்கத்தினுடைய தலைவர் ஹர்ஷன ருக்ஷான் தெரிவித்திருக்கிறார். மேலும் சிற்றுண்டிகள், பரோட்டா மற்றும் முட்டை ரொட்டி ஆகியவற்றினுடைய விலைகள் தலா 5 ரூபாயினாலும், ஒரு கோப்பை பால் தேநீர் மற்றும் சாதாரண தேநீர் ஆகியவற்றுடைய விலைகளும் தலா 5 ரூபாயினாலும் குறைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற விடயங்களையும் நாங்கள் அதனோடு இணைந்த விடயங்களாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே மற்றொரு பிரதான விடயம் இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையிலும் முக்கியமான ஒரு செய்தியாக பிரசுரமாகிறது. அதாவது நெல் களஞ்சியங்களை மையப்படுத்தியதான ஒரு விடயம். அரச நெல் களஞ்சிய சாலைகளை உடன் திறக்குமாறு கோரிக்கை என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. நெல்லை கொள்வனவு செய்வதற்காக அரசு நெல் களஞ்சிய சாலைகளை உடனடியாக திறக்குமாறு விவசாயிகள் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அத்துடன் தமது நெல்லுக்கு முறையான நியாயமான விலையொன்றை பெற்று தருமாறும் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். சிறுபோக நெல்லுக்கான சான்று விலையொன்றை வர்த்தக அமைச்சு கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அறிவித்திருந்த போதிலும் அந்த விலை தமக்கு போதுமானதாக இல்லை என விவசாயிகள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். மேலும் நெல்லை கொள்வனவு செய்வதற்காக ஹிங்குரான பெருநிகம பகுதியில் அமைந்திருக்கின்ற அரசாங்க நெல் களஞ்சிய சாலை இதுவரை திறக்கப்படவில்லை எனவும் விவசாயிகள் குற்றம் சுமத்தியிருக்கிறார்கள். எனவே இதுகுறித்து உடனடி நடவடிக்கை எடுத்தால் எங்களுக்கு அடுத்த கட்டமாக வேலைகளை செய்வதற்கு இலகுவாக இருக்கும் என்பதை விடயம்தான் அவர்களால் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம். அதுபோல சாதாரண தர பரீட்சை தொடர்பான ஒரு தகவலும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரதான இடம் பிடித்திருக்கிறது. கல்வி பொது தராதர சாதாரண தர விண்ணப்பங்கள் இணைய வழியில் ஏற்றுக்கொள்ளப்படும் பரீட்சைகள் திணைக்களம் அறிவிப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகையில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை விண்ணப்பங்கள் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை முதல் ஜூலை 23 வரையில் இணைய வழியில் ஏற்றுக் கொள்ளப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கின்ற கருத்துக்களை மேற்கோள் காட்டிய அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அனைத்து விண்ணப்பங்களும் இணையவழி முறைமையின் ஊடாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என திணைக்களம் விடுத்திருக்கின்ற ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் இன்னும் பல்வேறு விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. பாடசாலை விண்ணப்பதாரர்கள் தத்தமது பாடசாலை அதிபர்கள் ஊடாகவும், தனியார் விண்ணப்பதாரர்கள் வழங்கப்பட்டிருக்கின்ற அறிவுறுத்தல்களுக்கு இணங்க தனிப்பட்ட முறையிலும் இணைய வழியில் விண்ணப்பிக்க வேண்டும். தனியார் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கும் பொழுது தங்களுடைய தேசிய அடையாள அட்டையை பயன்படுத்துவது கட்டாயமாகும். தேசிய அடையாள அட்டை இல்லாதவர்கள் தங்களது பெற்றோர் அல்லது பாதுகாவலருடைய தேசிய அடையாள அட்டையை பயன்படுத்தி பதிவு செய்ய வேண்டும் என்ற விடயமும் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விண்ணப்பதாரர்கள் பரீட்சை திணைக்களத்தினுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான www.donets.lk அல்லது www.onlineexams.gov.lk ஆகியவற்றுக்கு சென்று அறிவுறுத்தல்களை கவனமாக படித்து விண்ணப்பங்களை சரியாக சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். பாடசாலை விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய அதிபர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பயனர் பெயர்கள் மற்றும் கடவுச்சொற்களை பயன்படுத்த வேண்டும் என்பதுடன் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தில் அச்சிடப்பட்ட பிரதி ஒன்றையும் எதிர்காலத்தவைக்காக தம் கசம் வைத்திருக்க வேண்டும் என்ற விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் விண்ணப்பித்து உடனே அனுப்பிவிடாமல் தொடர்பாக ஒரு பிரதி எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விடயமும் அங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அந்த விடயம்
விடயம் குறித்தும் நீங்கள் அவதானம் செலுத்த வேண்டும். ஜூலை 23 தேதி நள்ளிரவுக்கு பின்னர் விண்ணப்பங்கள் எந்த காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற விடயம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜூலை 23 தேதி நள்ளிரவுக்கு பின்னர் விண்ணப்பங்கள் எந்த காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே கடைசி நேரம் வரை இதை வைத்திருக்க வேண்டாம். இந்த காலக்கெடு எவ்வாறான சூழ்நிலையிலும் நீடிக்கப்பட மாட்டாது என்ற விடயமும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மிக அவதானமாக இந்த விடயத்தினை செவிமடுக்குமாறு நாங்களும் வேண்டுகோள் விடுக்கிறோம். மேலதிக விவரங்கள் மற்றும் விசாரணைகளுக்கு பரீட்சை திரைக்களத்தினுடைய தொலைபேசி எண்கள் ஊடாகவோ அல்லது மின்னஞ்சல் முகமரி மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம் என்ற விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே அதிபர்கள், ஆசிரியர்கள், அதுபோல மாணவர்கள், பெற்றோர்கள் இது குறித்து அதிக அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் முன்வைக்கின்றோம். அதுபோல தினகரன் பத்திரிகையினுடைய முதற் பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. மட்டக்களப்பில் உடைந்த பாலம், தற்காலிக பாலம் அமைக்கும் பணிகள் ஆரம்பம் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. மட்டக்களப்பு புளியந்தீவு நகருக்கு நுழையும் பிரதான போக்குவரத்து பாதைகளில் ஒன்றான மட்டக்களப்பு புதுப்பாலம் கடந்த சனிக்கிழமை 27 தேதி மாலை திடீரென உடைந்து பாவிக்குள் விழுந்ததை தொடர்ந்து பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கையை சீர் செய்யும் பொருட்டு தற்காலிக பாலம் அமைக்கும் பணிகள் அண்மையில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்ற விடயம் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். பல்வேறு முக்கியமான விடயங்கள் சமூக வலைதளங்களிலும் இதுகுறித்து பிரசுரமாக இருந்தன. அதிர்ஷ்டவசமாக பாலம் உடைந்த கணப்பொழுதில் அதன் மேலாக வாகனங்களோ அல்லது பொதுமக்களோ பயணிக்காததால் பெரும் உயிர் சேதங்கள் எதுவுமின்றி நல்வாய்ப்பாக தவிர்க்கப்பட்டிருக்கிறது. எனினும் இந்த பாலம் உடைந்து விழுந்ததன் காரணமாக அந்த வீதி வழியிலான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டு புளியந்தீவு நகருக்குள் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை, சிறைச்சாலை, பிரதான பாடசாலைகள், பிரதான பேருந்து நிலையம் ஆகியவற்றிற்கு செல்வோர் மற்றும் மட்டக்களப்பு படுவாங்கரை நோக்கி பயணிக்கும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இதனால் பெரும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக வாழைச்சேனை முதல் ஏறாவூர் வரையிலுள்ள பிரதேச வைத்தியசாலைகளிலிருந்து அவசர சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு நோயாளர்களை துரிதமாக கொண்டு சேர்க்கும் இடையூறு இல்லாத பிரதான பாதையாக இந்த பாலம் இருந்து வந்தமையினால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. எனவே மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவதை தடுக்கும் நோக்கில் அரசாங்க பிரதிநிதிகளும் அதிகாரிகளும் நிர்வாகத்தினரும் இணைந்து துரித நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இதன் பொருட்டு மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தலைமையில் தற்காலிக பாலம் அமைப்பதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. தற்காலிக பாலத்தினுடைய கட்டுமான பணிகள் மிக விரைவாக நிறைவு செய்யப்பட்டு போக்குவரத்து சீர் செய்யப்படும் எனவும், புதிய நிரந்தர பாலம் ஒன்றை அமைப்பதற்கான நிதி ஒதுக்கீடுகளை அரசாங்கம் ஏற்கனவே மேற்கொண்டுள்ளதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு இதன்போது தெரிவித்த கருத்துக்களையும் அந்த பத்திரிகை அதனோடு இணைத்திருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல ஒரு புகைப்படமும் இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் ஒரு சுவாரஸ்யமான புகைப்படமாக இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. தற்போது கடுகண்ணாவிக்கும் ரம்புக்கணைக்கும் இடையே ரயில் பாதையை மீளவும் அமைக்கும் வகையில் நடைபெற்று வரும் பணிகளில் உதவுவதற்காக கண்டி ரயில் நிலையத்திலிருந்து ரயில் என்ஜின் சேவைக்கான பெட்டிகள், ரயில் பெட்டிகள் என்பன பாரிய இழுவை லோரிகள் மூலம் பேராதனை ரயில் நிலையத்திலிருந்து எடுத்துச் செல்லப்படுகின்ற புகைப்படத்தில் கூடியதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. பொருட்களையும் இயந்திரங்களையும் பேராதனையிலிருந்து கடுகண்ணாவி வரையிலான ரயில் தண்டவாள அமைப்பு வேலைகளுக்காக எடுத்துச் செல்வதற்காக இந்த ரயில் எஞ்சினும் பெட்டிகளும் பயன்படுத்தப்பட இருக்கின்றன. கடந்த வாரம் 70 எடை கொண்ட எஞ்சின் பேராதனை தரை வழியாக கொண்டு செல்லப்பட்ட பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படம் பிரசுரமாக இருப்பது நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல மற்றொரு செய்தி நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அதாவது காலநிலையை மையப்படுத்தியதான ஒரு முக்கியமான செய்தியாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணலாம். வீரகேசரிபத்திரிகை 2 பக்கத்தில் அது குறித்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. நாட்டின் பல பாகங்களுக்கு கடும் காற்று வீசக்கூடும், வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. நாட்டில் நிலவும் தீவிர தென்மேற்கு பருவக்காற்று நிலைமை காரணமாக பல மாகாணங்கள் மற்றும் மாவட்டங்களில் மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்போது பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்திருக்கிறது. மத்திய, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ரத்தினபுரி, ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களிலும் இந்த கடும் காற்று வீசுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக காணப்படுகின்றன. இதன் காரணமாக வீடுகளினுடைய கூரை தகடுகள் மற்றும் ஓடுகள் காற்றுக்கு அடித்து செல்லப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு கேபிள்கள் அல்லது தொடர்பு இணைப்புகளுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே மரங்களுடைய கிளைகள் முறிந்து விழக்கூடுவதுடன் வீதியோரங்களில் உள்ள பெரிய மரங்கள் வேரோடு சாய்ந்து விழும் அபாயம் காணப்படுகிறது. நெல் வயல்கள், வாழை மற்றும் பப்பாசி போன்ற பயிர் செய்கை நிலங்களுக்கு சேதம் ஏற்படலாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே துறைமுக பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற படகுகள் மற்றும் கப்பல் தளங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படக்கூடும். கடலோர பகுதிகளை ஒட்டியிருக்கின்ற தாழ்நில பிரதேசங்கள் கடல் நீரினால் மூழ்கடிக்கப்படும் அபாயமும் இருக்கிறது என்ற விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே மக்கள் கூரை தகடுகள் மற்றும்
ஓடுகள் சரிந்து விழுவதால் ஏற்படும் விபத்துகளிலிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டியதன் அவசியமும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே முறிந்து விழும் மற்றும் அறுந்து விழும் மின்சார கம்பிகள் குறித்து மிக அவதானமாக செயற்பட வேண்டும் என்ற விடயங்களும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. நாட்டின் பல பாகங்களுக்கு கடும் காற்று வீசக்கூடும் என்பதாக வளிமண்டலில் திணைக்களம் எடுத்திருக்கின்ற எச்சரிக்கையை மையப்படுத்தியதான ஒரு செய்தியாகவே அந்த செய்தியும் இன்றைய தினம் அமைந்திருப்பதை நாங்கள் காணலாம். இதுகுறித்து அனைவரும் விழிப்புணர்வோடு செயற்படும் என்ற விடயத்தினையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நாங்கள் ஒரு விளம்பரடி வழக்கு சென்று வருவோம்.

விளம்பரடி வலையின் பின்னர் சுயாதீன செய்தி பார்வை எடுத்துக்கொண்டோம். அடுத்ததாக நாங்கள் காலை முரசு பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கின்ற ஒரு செய்தி குறித்து அவதானம் செலுத்த இருக்கின்றோம். மட்டக்களப்பிலும் இந்திய துணை தூதரகத்தினுடைய விசா விண்ணப்ப மையம் நாளை மறுதின முதல் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தினுடைய சார்பில் விசா கடவுச்சீட்டு, ஓசிஐ மற்றும் ஆவண அத்தாட்சி படத்தில் உள்ளிட்ட தூதரக சேவைகளை வழங்குவதற்கான அதிகாரப்பூர்வ அவுட்சோர்சிங் சேவையை வழங்குநராக ஒரு நிறுவனம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற விடயம் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிறுவனம் 2026 ஜூலை 7 முதல் கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகரம், கண்டியில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகரம், அதுபோல யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகம் மற்றும் ஹம்பாந்தோட்டையில் உள்ள இந்திய துணை தூதரகம் ஆகியவற்றின் சார்பில் தனது சேவைகளை ஆரம்பிக்க இருக்கிறது. பொதுமக்களுக்கு சேவைகளை மேலும் எளிதாக அணுகக்கூடிய வகையில் மட்டக்களப்பில் இந்திய துணை தூதரக விண்ணப்ப மையம் ஒன்றும் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது என்று அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்த விசா கடவுச்சீட்டு, அதுபோல ஓசிஐ மற்றும் பிற விண்ணப்ப தூதர சேவைகளுக்காக விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான முன்பதிவுகளையும் இந்த நிறுவனத்தினுடைய இணையதளத்தின் மூலமாக மேற்கொள்ள முடியும் என்பதான விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. www.icac என்ற ஸ்ரீலங்கா.com என்ற இணையதளத்தின் மூலமாக மீண்டும் தருகிறோம். www.icac ஸ்ரீலங்கா.com இணையதளத்தின் ஊடாக இதனை மேற்கொள்ள முடியும். நாளை மறுதினம் 2026 ஜூலை 7 முதல் அனைத்து விசா கடவுச்சீட்டு, ஓசிஐ மற்றும் பிற தூதரக சேவை விண்ணப்பங்களும் பின்வரும் மையங்களில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம். புதிய சேவை ஏற்பாட்டின் மூலம் இலங்கையில் உள்ள இந்திய தூதரக சேவைகளை பொதுமக்கள் விரைவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ளும் வசதி மேலும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக இந்திய உயர்ஸ்தானிகரகம் தெரிவித்திருக்கின்ற தகவல்களை மேற்கோள் காட்டியும் அந்த விடயம் பிரசுரமாயிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல நாங்கள் அடுத்ததாக மற்றும் ஒரு பிரதான விடயம் குறித்தும் அவதானம் செலுத்த இருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையுடைய முதற் பக்கத்திலும் அது குறித்த செய்தி பிரதான செய்தியாக பிரசுரமாக இருந்தது. தினகரன் பத்திரிகையின் முதற் பக்கத்திலும் அந்த செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அயதுல்லா அலி கமேனுடைய இறுதிச் சடங்கில் பிரதி சபாநாயகர் ஹக்கீம் பங்கேற்பு என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பிரதி சபாநாயகரும் அதுபோல ஹக்கீம் அவர்களும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஈரானினுடைய மறைந்த உச்சநிலை தலைவர் அயதுல்லா அலி கமேனுடைய இறுதிச் சடங்கு நிகழ்வில் நேற்று முன்தினம் இலங்கையை பிரதித்துவப்படுத்தி பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ்

அமர்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஈரானை 3 தசாப்தங்களுக்கு மேலாக வழிநடத்தி வந்த ஆயதுல்லா அலி கமெனே தெஹ்ரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடத்திய வான்வழி தாக்குதலில் முதல் நாளான பிப்ரவரி 28 அன்று கொல்லப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது என்ற விடயம் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனோடு இணைந்த இன்னும் பல செய்திகளையும் நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தினகரன் பதிலுடைய முதற் பக்கத்தில் அது குறித்த செய்தி பிரதான செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே இடம்பெற்ற போரின் ஆரம்பத்தில் தாக்குதலுக்குள்ளான உச்சத்தலைவர் ஆயதுல்லா அல் கமெனியினுடைய இறுதிச் சடங்கு எதிர்வரும் 9 வியாழக்கிழமை தெஹ்ரானில் நடைபெற இருக்கிறது. இதில் 100 மேற்பட்ட நாடுகளுடைய பிரதிநிதிகள் உட்பட 10 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தெஹ்ரானில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்ற விடயங்களை அதில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதேவேளை 40 நடந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே இடம்பெற்ற போரில் கொல்லப்பட்டவர்களுடைய குடும்பத்தினரும் கடந்த ஆண்டு 12 நடந்த போரில் கொல்லப்பட்டவர்களுடைய குடும்பத்தினரும் மறைந்த உச்சத்தலைவருக்கு விடைபெற வருகை தந்திருந்தார்கள். இதன் பொருட்டு நேற்று முன்தினம் முழுமையாக வெளிநாட்டு பிரமுகர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது. அதிகமான நாடுகளிலிருந்து தூதுக்குழுக்கள் வருகை தந்திருந்தார்கள் என்ற விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் உச்சத்தலைவர் ஆயதுல்லா அலி கமெனியுடைய இறுதிச் சடங்கின் அட்டவணையில் ஈரான் ஈராக் முழுவதும் பல நாட்கள் அஞ்சலி நிகழ்வுகளும் இன்று நாளை திங்கட்கிழமை ஆகிய தினங்களில் தெஹ்ரான் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றன. செவ்வாய்க்கிழமை அன்று புனிதரகரான கோமிலும் பின்னர் புதன்கிழமை அன்று ஈராக்கிலும் இறுதிச் சடங்கு நடைபெறும். அதன் பிறகு ஜனாசா அடக்கம் செய்வதற்காக மஸ்ஹத் நகருக்கு கொண்டு செல்லப்படும். இந்த இறுதிச் சடங்கு அஞ்சலி நிகழ்வில் உச்சநாட்டு தலைவர் மட்டுமல்லாது அவரது மகள், மருமகன், மருமகள் மற்றும் அந்த தாக்குதலில் கொல்லப்படும் பொழுது 3 நிரம்பியிருந்த அவரது பேத்தி ஆகியோருடைய ஜனாசக்களும் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை ஈரானுடைய உச்சத்தலைவர் ஆயதுல்லா அலி கமெனியினுடைய ஜனாசாவுக்கு அஞ்சலி செலுத்திய இலங்கை பாராளுமன்ற பிரதி சபாநாயகன் டாக்டர் ரிஷ்வி சாலி மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசுடைய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ரவுப் ஹக்கீம் ஆகியோரும் நாளை நாட்டுக்கு திரும்பியிருக்கிறார்கள் என்ற விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம். சர்வதேச செய்திகளை மையப்படுத்தியான ஒரு செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கிறது. காலை முரசு பத்திரிகை அதற்கு தலைப்பிட்டிருக்கிறது. அலி கமெனியினுடைய இறுதிச் சடங்கிற்காக ஈரானுக்கு விடுமுறை வழங்கியிருக்கிறோம் என்ற விடயம் டிரம்பினால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கொல்லப்பட்ட ஈரானிய உச்சத்தலைவர் ஆயதுல்லா அலி கமெனியினுடைய இறுதிச் சடங்கிற்காக ஈரானுக்கு 1 விடுமுறை வழங்கியிருக்கிறோம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய படைகள் இணைந்து கடந்த பிப்ரவரி 28 அன்று நடத்திய கூட்டு தாக்குதலில் ஈரானின் உச்சத்தலைவர் கமெனி கொல்லப்பட்டார். இதையடுத்து இருதரப்புக்கும் இடையில் வெடித்த போர் சர்வதேச நாடுகளின் முயற்சியால் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கமெனியினுடைய உடல் எதிர்வரும் 9 ஈரானின் மஷாத் நகரில் அடக்கம் செய்யப்பட இருக்கின்ற நிலையில் அவரது இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் நேற்று தொடங்கியிருக்கின்றன. அமெரிக்காவினுடைய 250 சுதந்திர நாளான நேற்று கமெனியுடைய இறுதிச் சடங்குகளை ஈரான் அரசு தொடங்கியிருப்பது சர்வதேச அளவில் கவனம் பெற்றிருக்கிறது. மேலும் கமெனியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த லட்சக்கணக்கான ஈரானிய மக்கள் மற்றும் பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் தெஹ்ரானில் திரண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதியுடைய உருவங்கள் செதுக்கப்பட்டு வரலாற்று தளமாக கருதப்படும் மவுண்ட் ரஷ்மோரில் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய ஜனாதிபதி டிரம்ப் கமெனியினுடைய இறுதிச் சடங்கிற்காக ஈரானுக்கு 1 விடுமுறை அளித்துள்ளதாக தெரிவித்திருக்கிறார். நாங்கள் ஈரானை மிக கடுமையாக தாக்கியிருக்கிறோம். அவர்கள் நிலைபெற மிகவும் விரும்புகிறார்கள். இறுதிச் சடங்கிற்காக அவர்களுக்கு நாங்கள் 1 விடுப்பு வழங்கியிருக்கிறோம் என்ற விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு செய்தியாக அந்த தகவல் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாயிருப்பதை காணலாம். அதே சந்தர்ப்பத்தில் நாங்கள் அடுத்ததாக மற்றும் ஒரு பிரதான விடயம் குறித்தும் அவதானம் செலுத்த இருக்கின்றோம். குறிப்பாக தற்பொழுது நீதிமன்ற நடவடிக்கைகளை மையப்படுத்தியதான பல்வேறு செய்திகளுக்கும் பத்திரிகைகள் முக்கியத்துவம் தந்திருக்கின்றன. முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாசவும் சிக்கும் வாய்ப்பு என்பதாக இன்றைய தினம் ஞாயிறு தினக்குரல் ஒரு செய்திக்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடயம் குறித்து இப்பொழுது நாங்கள் அவதானம் செலுத்தலாம். குறிப்பாக முன்னாள் அமைச்சரும் ஜனாதிபதி சட்ட ஆலோசகருமான விஜயதாச ராஜபக்சே மற்றும் அவரது மகனும் சட்ட ஆலோசகருமான ரஹித் ராஜபக்சே ஆகியோரின் சொத்துக்கள் குறித்து உடனடியாக விசாரணை நடத்த கோரி லஞ்சம் ஊழல் மற்றும் விரயத்திற்கு எதிரான குடிமக்கள் சக்தி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு ஒரு புகாரை அளித்திருக்கிறது. குற்றவியல் வருமான புலனாய்வு பிரிவிடம் இந்த புகாரை அளிப்பதன் மூலம் சம்பந்தப்பட்ட நபர்களுடைய சொத்துக்களும் வங்கி கணக்குகளும் பெறப்பட்ட விதம் குறித்து ஒரு விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அந்த அமைப்பு இதில் கோரியிருக்கிறது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் தலைவரான நதுன் சிதக்க விக்ரமரத்ன என்ற ஹரக்கட்டா காவலில் இருந்த பொழுது அவருக்கு நிவாரணம் வழங்குவதற்காக 120 மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெற்ற சம்பவம் தொடர்பாக ரஹித் ராஜபக்சே தற்போது காவலில் வைக்கப்பட்டிருக்கின்ற பின்னணியில் இந்த புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. துபாயில் நடைபெற்றதாக கூறப்படும் இந்த லஞ்ச பரிவர்த்தனை தொடர்பாக ரஹித் ராஜபக்சே உட்பட 3 தற்பொழுது சந்தேக நபர்களாக லஞ்சம் மற்றும் ஊழல் புலனாய்வு ஆணைக்குழு கைது செய்திருக்கிறது. இந்த சம்பவத்தினுடைய மிக சர்ச்சைக்குரிய அம்சம் என்னவென்றால் சம்பந்தப்பட்ட லஞ்ச பேச்சுவார்த்தைகளை முடித்துக் கொண்டு சந்தேக நபர்கள்

துபாயிலிருந்து தீவுக்கு திரும்பிய அதே விமானத்தில் முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவும் வந்திருக்கிறார் என்பதை லஞ்சம் மற்றும் ஊழல் புலனாய்வு ஆணைக்குழு நீதிமன்றில் வெளிப்படுத்திய விடயமாகும். எனவே அந்த பயணத்துடன் முன்னாள் அமைச்சருக்கு உள்ள தொடர்பு குறித்தும் விசாரணை நடத்தப்படும் என்றும் ஆணைக்குழு வலியுறுத்தியிருக்கிறது. எனவே உயர்மட்ட அரசியல்வாதிகள் மற்றும் சட்டத்துறையில் உள்ள தனிநபர்கள் இதுபோன்ற கடுமையான குற்றவியல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாவது நாட்டில் சட்டத்தின் ஆட்சிக்கு ஒரு கடுமையான அச்சுறுத்தலாகும் என்றும் லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான குடிமக்கள் சக்தி அமைப்பு சுட்டிக்காட்டுகிறது. எனவே அவர்களுக்கு சொந்தமான அனைத்து அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் குறித்தும் அவை சட்டவிரோதமாக பெறப்பட்ட சொத்துக்களா என்பது குறித்தும் ஒரு வெளிப்படையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அந்த அமைப்பு தனது முகாரில் மேலும் வலியுறுத்தியிருக்கிறது. எனவே இந்த விடயம் குறித்து எதிர்காலத்தில் எவ்வகையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட போகின்றன என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுபோலவே மற்றொரு விடயத்தையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. கோட்டாவினுடைய சாட்சியம் எப்போது யாழில் வழக்கு ஒத்திவைப்பு என்பதாக தினக்குரலின் முதற்பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட மனித உரிமை செயற்பாட்டாளரான லலித் மற்றும் குகன் ஆகிய இருவர்கள் தொடர்பிலான வழக்கு கடந்த வெள்ளிக்கிழமை யாழ் நீதவான் நீதிமன்றில் நீதவான் லெனின்குமார் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதிக்கு இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துடன் தொடர்பு கொண்டு நிகழ்நிலை சாட்சிய பதிவுக்கு பொருத்தமான தேதியை தீர்மானிப்பதற்கும் நீதிமன்ற மொழிபெயர்ப்பாளர் உள்ளிட்ட உத்தியோகத்தவர்களுடைய தேவைகள் கருதியும் இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2011ஆம் ஆண்டு மனித உரிமைகள் தினமான டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி யாழ்ப்பாண நகரில் நடத்த திட்டமிடப்பட்டு காணாமலாக்கப்பட்டவருடைய உறவினர்களுடைய போராட்டத்தை ஒழுங்கமைப்பதில் ஈடுபட்டிருந்த லலித் குமார் மற்றும் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் ஆவரங்கால் பகுதியில் வைத்து முதல் நாள் காணாமலாக்கப்பட்டிருந்தார்கள். அதனை அடுத்து லலித் மற்றும் குகன் ஆகியோருடைய உறவினர்களால் ஆள்கொணர்வு மனு கடந்த 2012ஆம் ஆண்டு கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதனை அடுத்து யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் 2012ஆம் ஆண்டு செப்டம்பர் 19ஆம் தேதி விசாரணைகள் ஆரம்பமாகியிருந்தன. அந்த நிலையில் குறித்த வழக்கு விசாரணைகளின் பொழுது கடந்த 2017ஆம் ஆண்டு மனுவின் சாட்சியாளர்களின் பட்டியலில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபே ராஜபக்சனுடைய பெயர் இணைக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வழக்கு விசாரணைகளைத் தொடர்ந்து கோட்டாபே ராஜபக்ச மன்றில் தோன்றி சாட்சியம் அளிக்குமாறு மன்று உத்தரவிட்டிருந்தது. பாதுகாப்பு காரணங்களால் தன்னால் யாழ்ப்பாணம் வர முடியாது என தொடர்ச்சியாக கோட்டாபே ராஜபக்ச தெரிவித்து வந்திருக்கிறார். அதனையடுத்து நீண்ட எழுபறைக்கு பின்னர் அவர் நிகழ்நிலை ஊடாக சாட்சியம் அளிக்க நீதிமன்றம் அண்மையில் அவருக்கு அனுமதி அளித்திருந்தது. கோட்டாபேயே தனது வீட்டிலிருந்து சாட்சியம் அளிக்க முடியாது எனவும் கொழும்பில் உள்ள பிரதான நீதிமன்றில் ஏதாவது ஒன்றில் நேரில் தோன்றி நீதவான் முன்னிலையில் நிகழ்நிலை ஊடாக சாட்சியம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் மன்று நிபந்தனை அளித்தது. இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை இந்த வழக்கு யாழ் நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துடன் தொடர்பு கொண்டு நிகழ்நிலை சாட்சிய பதிவுக்கு பொருத்தமான திகதியை தீர்மானிப்பதற்கும் நீதிமன்ற மொழிபெயர்ப்பாளர் உள்ளிட்ட உத்தியோகத்தர்களுடைய தேவைகள் கருதியும் இந்த வழக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயம் அதில் பிரதானமாக சுட்டிக்காட்டப்பட்டதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நீதிமன்ற நடவடிக்கைகளை மையப்படுத்தியதான மற்றொரு செய்தியும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. கைதான முன்னாள் கடற்படை தளபதி கரணகொடவுக்கு பிணை என்பதாக அதற்கு ஞாயிறு தினக்குரல் தலைப்பற்றப்பதை காணலாம். முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணாகொட ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டிருந்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய மகன் யோஷித்த ராஜபக்சவை கடற்படை அதிகாரியாக நியமித்த விடயம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்வதற்காகவே இந்த விடயம் இடம்பெற்றதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. மிக முக்கியமான ஒரு செய்தியாக அந்த செய்தி இன்றைய தினமும் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கிறது. எனவே அவருக்கு தற்பொழுது பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டு முன்னாள் கடற்படை தளபதி கைது செய்யப்பட்டிருந்தார். 2006ஆம் ஆண்டு இலங்கை கடற்படையில் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட கடற்படை அதிகாரியாக நியமிக்கப்படுவதற்கு தேவையான தகவல்களை பூர்த்தி செய்யாத யோஷித்த ராஜபக்சவை இணைத்துக் கொண்டவை மற்றும் அதுவரை நடைமுறையிலிருந்த முறைமைகளுக்கு புறம்பாக பிரித்தானியாவினுடைய அரச கடற்படையின் கல்லூரியின் பயிற்சி பாடநெறியொன்றுக்கு அரசாங்க பணத்தை செலுத்தி யோஷித்த ராஜபக்சவை பங்கு பெறச்செய்தமை ஆகிய குற்றச்சாட்டுகள் கரணாகொட மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை முற்பகல் கைது செய்யப்பட்ட அவர் பிற்பகல் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் ஆஜர் செய்யப்பட்ட பொழுது சந்தேகநபரின் சட்டத்தடைகள் முன்வைத்த விடயங்களை கருத்தில் கொண்டு அவரை பிணையில் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படையில் அவருக்கு
பிணை வழங்கப்பட்டிருப்பதான விடயங்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல ராஜபக்சக்களால் சலையுக்கு ஆபத்து, அரசு தரப்பு எம்பி ஜகத் தெரிவிப்பு என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஞாயிறு தினக்குறள் தொடர்பான தகவலை தந்திருக்கிறது. கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்ற முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் சுரேஷ் சலைவுக்கு ராஜபக்சக்களால் அச்சுறுத்தல் உள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்படுகின்ற கருத்துக்களை மேற்கோள் காட்டிய அந்த விடயமும் வெளியிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்களை அவர் தெரிவித்திருக்கின்றார். கம்மன் பில, பிமல் வீரவன்ச மற்றும் சரத் வீரசேகர் ஆகியோரிடமிருந்து சலைக்கு அச்சுறுத்தல் உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் மனோகரன் தெரிவித்திருக்கிறார். அவருடைய மோசமான பக்கத்தை அம்பலப்படுத்தி விடுவார்கள் என்ற அச்சத்தில் அவர்கள் உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் இதில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த நிலையில் தடுப்பு காவலில் அனைத்து வசதிகளுடன் ராஜ வாழ்க்கையில் சுரேஷ் சலை உள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்ற விடயங்களையும் காணக்கூடியதாக இருக்கிறது. அவருக்கு கிடைத்த வசதிகளை கேட்கும் பொழுது தனக்கும் சிறை செல்வதற்கு தோன்றுவதாகவும் அவர் ஊடகங்களுக்கு முன் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். கடந்த ஆட்சியரிடமிருந்து அச்சுறுத்தல் உள்ள நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் சுரேஷ் செலவுக்கு சலுகைகளை வழங்கியிருக்கிறார். அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வசதிகளை பார்க்கும் பொழுது சிறைக்கு சென்றுவிடத்தான் தோன்றுகிறது. எனவே கலன்று விழுந்த பற்களை கூட அவருக்கு பொருத்தி கொடுத்திருக்கிறார்கள். எனவே சலைக்கு மூக்கு வழியாக உணவு உட்கொள்வதை நிறுத்திவிட்டு வாய் வழியாக உணவருந்த தீர்மானித்துள்ளமை மிகவும் நல்லது. அத்துடன் அந்த கடவுச் சொற்களை வழங்கிவிட்டால் நன்றாக இருக்கும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்ற விடயங்களையும் நாங்கள் காணலாம். அதுபோல இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையுடைய உட்பக்கத்திலும் ஒரு செய்தியை பிரதான செய்தியாக பிரசுரமாக இருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுடைய கருத்தை மேற்கோள் காட்டி அந்த செய்திக்கு பின் வருமாறு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. மக்கள் கோரிக்கை விடுத்தால் மாத்திரமே நாமலை வேட்பாளராக களமிறக்குவோம் மஹிந்த ராஜபக்சே தெரிவிப்பு என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. மக்கள் கோரிக்கை விடுத்தால் நாமல் ராஜபக்சவை அடுத்த கட்ட தேர்தல்களில் வேட்பாளர்களாக களமிறக்க தயாராக இருக்கிறோம். நான் ஒருபோதும் அரசியலிலிருந்து விடைபெறப் போவதில்லை. பிரிந்து சென்றவர்களை மீண்டும் ஒன்றிணைத்து எமது கட்சி முன்னோக்கி பயணிக்கும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே தெரிவித்திருக்கிறார். கண்டி தரதா மாளிகையில் நேற்று சனிக்கிழமை மத வழிபாடுகளின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற பொழுதே இந்த கருத்து அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காலை முரசு பத்திரிகையிலும் அது தொடர்பான ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. அரசியலிலிருந்து மஹிந்த விடைபெறவே மாட்டாராம் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. தற்போது மக்கள் எதிர்கொண்டிருக்கின்ற நிலைமை மிகவும் கவலைக்குரியதாகும். இதை தவிர எமக்கு கூறுவதற்கு வேறு வார்த்தைகள் எதுவும் இல்லை. இது குறித்து மக்களிடம் கேட்டால் இன்னும் நன்றாக தெரிந்து கொள்ளலாம். யார் வேண்டுமானாலும் எங்களை கைது செய்யட்டும். கைது செய்வதற்கு வேறு யாரும் இல்லாததால் தான் எங்களை கைது செய்ய பார்க்கிறார்கள். மக்கள் இப்போதும் எங்களுடன் தான் இருக்கிறார்கள் என்பதுதான் அதற்கான காரணம். நான் ஒருபோதும் அரசியலில் இருந்து விடைபெறப் போவதில்லை. தொடர்ந்து மக்களுடன் இணைந்து செயலாற்றப் போகிறேன். இனிவரும் தேர்தல்களில் அந்தந்த காலகட்டங்களில் மக்கள் யாரை எதிர்பார்க்கிறார்களோ அவரையே வேட்பாளராக களமிறக்குவோம். மக்கள் கோரிக்கை விடுத்தால் நிச்சயமாக நாமலுக்கு அடுத்த வாய்ப்பை வழங்குவோம். தற்போதைய ஆட்சியாளர்கள் விவசாயிகளுடன் நெருக்கமாக இல்லை. அவர்கள் விவசாயிகளை பற்றி வாய் வார்த்தையாக மட்டுமே பேசுகிறார்களே தவிர உண்மையில் அவர்களோடு நிற்பதில்லை. எதிர்காலத்தில் தமது கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் ஒன்றிணைத்துக் கொண்டு நாம் பயணிப்போம் என்ற விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல பிமல் வீரவன்சவும் ஒரு விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார். வடகிழக்கில் மாத்திரம் மாகாண சபை தேர்தலை நடத்த தனி சட்டம் உருவாக்க அரசாங்கம் சதி என்பதாக அந்த விடயத்திற்கு இன்றைய தினம் பத்திரிகைகள் தலைப்பட்டிருக்கின்ற வீரேஸ்வரி பத்திரிகையுடைய இரண்டாம் பக்கத்தில் அந்த செய்தி நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கொழும்பில் அமைந்திருக்கின்ற தேசிய சுதந்திர முன்னணியுடைய தலைமை காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற உசர ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இந்த கருத்துக்கள் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்தின் அடுத்த கட்ட சதி என்னவென்றால் அடுத்த வருடத்தினுடைய முதல் 6 மாதங்களுக்குள் வடக்கு மற்றும் கிழக்கில் மாத்திரம் மாகாண சபை தேர்தலை நடத்தி அங்கு தெரிவாகின்ற முதலமைச்சருக்கு தேவையான ஆளுநரை ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கு நியமிப்பார். அதன் பிறகு அவர்களுக்கு தேவையான காணி மற்றும் போலீஸ் அதிகார சட்டங்களை மாகாண சபை ஊடாக கொண்டு வருவார்கள் என்ற விடயம் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய அரசியலமைப்பின்படி பாராளுமன்ற சட்டத்துக்கு எதிராக எவராலும் நீதிமன்றம் செல்ல முடிந்தாலும் மாகாண சபை சட்டத்துக்கு எதிராக நீதிமன்றம் செல்ல முடியாது என்ற சட்ட சிக்கல் காணப்படுகிறது. இதனை தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளவே அரசாங்கம் முற்படுகிறது. ஆளுநராக தமக்கு வேண்டிய நம்பிக்கையானவர்களை நியமித்து அந்த இரு மாகாணங்களுக்கும் தனியான காணி மற்றும் போலீஸ் அதிகாரத்தை உருவாக்குவதே இவருடைய பிரதான திட்டம் என்பதாகவும் அவரால் அந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. அதுபோல மற்றொரு விடயத்தையும் தெரிவித்திருக்கின்றார். வசந்த கருணாகரனுடைய கைது குறுகிய அரசியல் பழிவாங்கல் என்பதாகவும் அவரால் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவரால் கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழீழ விடுதலை புலிகளுடன் அமைப்பினுடைய பெரும் ஆயுத கப்பல்கள் கரைக்கு வருவதற்கு முன்பே நடுக்கடலில் தாக்கி அளித்த நடவடிக்கைகளுக்கு தலைமை தாங்கிய இலங்கை கடற்படை வரலாற்றில் மிக உயர்ந்த கௌரவமான அட்மிரல் ஆஃப் த பிளீட் பதவியை வசிக்கும் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகர லஞ்ச
ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டு நீண்ட விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டமையானது இந்த அரசாங்கத்தினுடைய குறுகிய அரசியல் பழிவாங்கலையே சுட்டிக்காட்டுகிறது என்ற விடயமும் அவரால் இதன் பொழுது தெரிவிக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நீதித்துறை சுயாதீனத்தை சீரழிக்கிறது, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு குற்றச்சாட்டு என்ற ஒரு செய்தியையும் பிரகசிரி பத்திரிகை முதற் பக்கத்தில் தந்திருக்கிறது. அரசியலமைப்பு திருத்தம் மூலம் உயர் நீதிமன்ற மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்க அரசாங்கம் எடுத்து வரும் திடீர் முயற்சிகள் குறித்தே அவர் இந்த கருத்தினை தெரிவித்திருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது நாட்டின் நீதித்துறையினுடைய சுயாதீன தன்மைக்கும் ஜனநாயகத்திற்கும் விடுக்கப்பட்டிருக்கின்ற பாரிய அச்சுறுத்தலாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்திருக்கின்றார். கொழும்பு இலங்கை மன்ற கல்லூரியில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பகிரங்க கலந்துரையாடலில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற பொழுதே எதிர்க்கட்சித் தலைவரால் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாட்டினுடைய ஜனநாயகம் கட்டியெழுப்பப்படும் முக்கிய தூண்களான சட்டவாக்கம், நிறைவேற்றுத்துறை, நீதித்துறை மற்றும் சுதந்திரம், ஊடகம், சிவில் சமூக செயற்பாடுகள் ஊடாக ஜனநாயகத்தை பாதுகாப்பது அனைவருடைய பொறுப்பாகும். தற்போதைய அரசாங்கம் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியர்களுடைய ஓய்வு பெறும் வயதை 63 65 உயர்நீதிமன்ற நீதியர்களுடைய ஓய்வு பெறும் வயதை 65 அதிகரிப்பதற்கு திடீர் அரசியலமைப்பு திருத்தங்களை மேற்கொள்ள முயற்சிக்கிறது என்ற விடயமே அவரால் இந்த குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுகுறித்து இன்னும் பலரும் இந்த குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கின்றார்கள். பிரேம்நாத் சி துலவத்தவும் இந்த விடயத்தினை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். வீரசிரிபத்தினுடைய இரண்டாம் பக்கத்திலும் அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய நியமன தாமதம் ஜனாதிபதி அணுகளுடைய தர்க்கம் அரசியலமைப்புக்கு முரணானது என்பதாக அந்த கருத்துக்கு இன்றைய தினம் பத்திரிகைகள் தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல மற்றொரு பிரதான விடயம் குறித்து நாங்கள் பார்க்கலாம். இலங்கை பாகிஸ்தான் உறவுகள் பிராந்திய அமைதிக்காக வலுப்படும், பாகிஸ்தான் பாதுகாப்பு செயலாளர் உறுதி என்பதான ஒரு செய்தி இன்றைய தினம் வீரகிரிபதியுடைய இரண்டாம் பக்கத்தில் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக பிராந்தியத்தினுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதில் இலங்கை பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையிலான கூட்டு பணிகள் மற்றும் பரஸ்பர உறவுகள் மிக முக்கிய பங்காற்றும் என தெரிவித்த பாகிஸ்தான் பாதுகாப்பு செயலாளர் இந்த வருடத்தினுடைய இருதரப்பு கலந்துரையாடலிருந்து தற்போதுள்ள பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கு ஆழமாக மதிப்பாய்வு செய்வதற்கும் பிராந்திய நலன்களை மையமாக கொண்ட புதிய பாதுகாப்பு வழிகளை ஆராய்வதற்கும் ஒரு முக்கிய தளமாக அமைந்திருக்கிறது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். கடற்படை தலைமையகத்தில் நிறைவடைந்த இலங்கையுடனான 6வது ஆயுத படைகள் கலந்துரையாடலில் இரு நட்பு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால பாதுகாப்பு பங்களிப்பு மேலும் வலுப்படுத்துவதில் பாகிஸ்தான் கொண்டிருக்கின்ற உறுதியான அர்ப்பணிப்பை மேற்கோள் காட்டிய அவரால் இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. எனவே இன்னும் பல விடயங்களை அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த உயர்மட்ட கலந்துரையாடலுக்கு பாகிஸ்தான் பாதுகாப்பு செயலாளருடன் இலங்கையினுடைய பாதுகாப்பு செயலாளர் ஏர்வைஸ் மார்ஷல் சம்பத் துயக்கொந்தா இணைந்து தலைமை தாங்கியிருந்தார். இரு நாடுகளுடைய சிரேஷ்ட ராணுவ அதிகாரிகள், ஆயுத படைகள் மற்றும் பாதுகாப்பு அமைச்சகங்களுடைய பிரதிநிதிகள் கலந்து கொண்ட இந்த மாநாட்டில் கடல்சார் பாதுகாப்பு, பயங்கரவாத எதிர்ப்பு, திறன் மேம்பாடு, ராணுவங்களுக்கு இடையிலான ஈடுபாடு, பயிற்சி மற்றும் தொழில்முறை ராணுவ கல்வி உள்ளிட்ட பிராந்திய பாதுகாப்போடு தொடர்புடைய பல்வேறு பரஸ்பர நலன் சார்ந்த முக்கிய விடயங்கள் குறித்து இருதரப்பு பிரதிநிதிகளும் விரிவாக கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறார் என்ற விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வையை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். நாளைய தினமும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். நன்றி.

நாடு முழுவதும் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வா சக் தும் தும் தும் சக் தும் சக் தும் தும் தும்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
1: வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.

நேர்கள் இப்பொழுது முதல் அபிவிருத்தி லொத்தர் சபையின் நேற்றைய தினம் சிற்றளிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை இப்பொழுது கேட்கலாம். நேற்றைய தினம் சிற்றளிக்கப்பட்ட அது கூடிப்பதே சிற்றளிப்பு வாரம் மூவாயிரத்து 38 வெற்றி இலக்கங்கள் 16 24 35 47 ஆங்கில எழுத்து ஜி. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 16 24 35 47 ஆங்கில எழுத்து ஜி. சூப்பர் பரிசு ரூபாய் 503 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. 2 லட்சம் பரிசுகள் 9 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 84,05,360 ரூபாய். அடுத்த சுப பரிசு ரூபாய் 507 லட்சம். அடுத்த சிற்றளிப்புக்கான இளம் பச்சை நிற அதகோடிபதி அச்சிடப்பட்ட லொத்தர் சபைகளை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து ராசி அதிர்ஷ்டம் சிற்றளிப்பு வாரம் 4,924 சிற்றளிப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் 9, 16, 27, 39 ராசி மேசம். மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 9, 16, 27, 39 10 லட்சம் பரிசுகள் 1 வெல்லப்பட்டது. சுப பரிசு ரூபாய் 40 லட்சம் சுபர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,57,98,760 ரூபாய். அடுத்த சுப பரிசு 43 லட்சம். சிட்டில்புக்கான ஊதா நிற ராசி அதிர்ஷ்ட அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து சனிதா சிட்டெழுப்பு வாரம் 5,373 சிட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் 31, 40, 60, 76 ஆங்கில எழுத்து ஏ. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 31, 40, 76, 60 ஆங்கில எழுத்து எல். சுபர் பரிசு ரூபாய் 583 லட்சம் சுபர் பரிசு வெல்லப்படவில்லை. 20 லட்சம் பரிசுகள் 1, 2 லட்சம் பரிசுகள் 2 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 91,73,920 ரூபாய். அடுத்த சுப பரிசு 584 லட்சம். அடுத்த சிற்றளிப்புக்கான இளஞ்சிவப்பு நிற சனிதா அச்சிடப்பட்ட லொத்தர்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து சுபபோலுக்கான வெற்றி இலக்கங்களை பார்க்கலாம். சிற்றளிப்பு வாரம் 3,212 சிற்றளிப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் 13, 38, 52, 79 ஆங்கில எழுத்து ஜி. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 13, 38, 52, 79 ஆங்கில எழுத்து ஜி. சுபர் பரிசு ரூபாய் 530 லட்சம் சுபர் பரிசு வெல்லப்படவில்லை. 20 லட்சம் பரிசுகள் 1, 2 லட்சம் பரிசுகள் 3 வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 84,56,400 ரூபாய். அடுத்த சுபர் பரிசு 533 லட்சம். சிடலுக்கான செம்மஞ்சள் நிற சுபபால் அச்சிடப்பட்ட லொத்தர்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து கப்ருக்காவுக்கான வெற்றி இலக்கங்களை பார்க்கலாம். சிற்றளிப்பு வாரமான 2,388 சிற்றளிப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் 8, 37, 41, 67 ஆங்கில எழுத்து ஏ. சுபர் இலக்கம் 40. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 8, 37, 41, 67 ஆங்கில எழுத்து ஏ. சுபர் இலக்கம் 40. கப்ருக்கா முதலாம் கோடி பரிசுப்பதி 3,076 லட்சம் வெல்லப்படவில்லை. 100 லட்சம் கப்ருக்கா இரண்டாம் கோடிபதி பரிசுகள் வெல்லப்படவில்லை. 100 லட்சம் கப்ருக்கா மூன்றாம் கோடி பரிசு பொதிகள் வெல்லப்படவில்லை. 20 லட்சம் பரிசு 1 வெல்லப்பட்டது. 2 லட்சம் பரிசு 5 வெல்லப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,40,84,440 ரூபாய். அடுத்த கப்ருக்கா சூப்பர் கோடி பரிசு பொதியாக 3,083 லட்சம். சீட்டிலிப்பின் மஞ்சள் நிற கப்ருக்கா அச்சிடப்பட்ட லொத்தர்களை அடுத்து கொள்வனவு செய்து கொள்ள முடியும்.
அடுத்து சுபிரி தன சம்பத்துவிற்கான வெற்றி இலக்கங்களை பார்க்கலாம். சிடலுபு வாரமான 946 வெற்றி இலக்கங்கள் 9317 12 9317 12. ஆங்கில எழுத்து யு, மீண்டும் ஆங்கில எழுத்து யு. சுபர் பரிசு 230 லட்சம். சுபர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 38,77,100 ரூபாய். அடுத்த சுபர் பரிசு 231 லட்சம். அடுத்த சிடலுக்கான கபில நிற சுபிரிதன சம்பத லோதர்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து ஜெய சம்பத்துவிற்கான வெற்றி இலக்கங்களை பார்க்கலாம். சுடலுப்பு வாரமான 420. சுடலுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் 1712. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 1712. ஆங்கில எழுத்து யு, மீண்டும் ஆங்கில எழுத்து யு. 250,000 பரிசுகள் வழங்கப்படவில்லை. 50,000 பரிசுகள் 26 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 59,19,080 ரூபாய். அடுத்து ஜெய சம்பத்த நீலநிற அச்சிடப்பட்ட லோத்தர்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து சசரிக்கான வெற்றி இலக்கங்களை பார்க்கலாம். சுடல்பு வாரமான 1042 சுடல்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் 3611. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 3611. 200,000 பரிசுகள் 10 வெல்லப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 38,69,040 ரூபாய். அடுத்த சுற்றலுக்கான கபில நிற சசிரி அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். நேர்கள் கேட்டது நேற்றைய தினம் சுற்றலுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள். நேர்கள் இப்பொழுது நேற்றைய தினம் சுற்றளிக்கப்பட்ட தேசிய அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். முதலாவதாக ஜெயன் சீட்டெழுப்பு வாரமான 506 சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் 2158. ஆங்கில எழுத்து ஓ. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 2158. ஆங்கில எழுத்து ஓ. மொத்த பரிசு 63,72,360 ரூபாய். அடுத்து கொவிசத்துக்கான வெற்றி இலக்கங்களை பார்க்கலாம். சீட்டெழுப்பு வாரம் 4,480 ரூபாய். வெற்றி இலக்கங்கள் 5, 19, 2, 66. ஆங்கில எழுத்து எஃப். மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 5, 19, 22, 66. ஆங்கில எழுத்து எஃப். மொத்த பரிசு 89,80,480 ரூபாய். அடுத்த சுப பரிசு 7,47,202.76 ரூபாய். அடுத்து மகஜனுக்கான வெற்றி இலக்கங்களை பார்க்கலாம். சீட்டெழுப்பு வாரமான 6,238 சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் 6, 3, 7, 4, 4. ஆங்கில எழுத்து டபிள்யூ. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 0, 6, 3, 7, 4, 4. ஆங்கில எழுத்து டபிள்யூ. மொத்த பரிசு 2,06,31,760 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு 3,04,29,288 ரூபாய். அடுத்து நேற்றைய தினம் சுற்றலுக்கப்பட்ட தேசிய அபிவிருத்தி லோத்தர் சபையின் தன நிதானைக்கான வெற்றி இலக்கங்களை பார்க்கலாம். சுற்றெழுப்பு வாரமான 2,268 சுற்றெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் 15, 50, 60, 74. ஆங்கில எழுத்து எல். மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 15, 50, 60, 74. ஆங்கில எழுத்து எல். மொத்த பரிசு 56,74,200 ரூபாய். அடுத்த சுப பரிசு 8,85,33,704.72 ரூபாய். அடுத்து மெகா பவருக்கான வெற்றி இலக்கங்களை பார்க்கலாம். சிடல் புவாரம் 2,586 வெற்றி இலக்கங்கள் 19, 5, 56, 71, 79.
மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 19 5 56 71 79 ஆங்கில எழுத்து ஏ சுபர் இலக்கம் 19. மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ சுபர் இலக்கம் 19. மொத்த பரிசு 82,79,80 ரூபாய். அடுத்த மெகா சூப்பர் பரிசு 29,68,80,266 ரூபாய். அடுத்த பவர் சூப்பர் பரிசு 1 கோடி. அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசு மோட்டார் வாகனம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஹந்தஹானுக்கான வெற்றி இலக்கங்களை பார்க்கலாம். சீட்டெழுப்பு வாரமான 1547 சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் 26 47 48 55 ராசி கன்னி. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 26 47 48 55 ராசி கன்னி. மொத்த பரிசு 80,55,260 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு 41,24,288 ரூபாய் 80%. அடுத்து அதசம்பத்திற்கான வெற்றி இலக்கங்களை பார்க்கலாம். சீட்டெழுப்பு வாரமான 813 சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் 3 7 4 4 ஆங்கில எழுத்து W. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 3 7 4 4 ஆங்கில எழுத்து W. மொத்த பரிசு 45,81,360 ரூபாய். இவைதான் நேற்றைய தினம் சீட்டெழுக்கப்பட்ட தேசிய அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்.

0: இன்று 2026 ஆண்டு ஜூலை மாதம் 5 திகதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 8:57 மணி முதல் 10:27 மணி வரை, ராகு காலம் காலை 4:27 மணி முதல் 5:57 மணி வரை, யமகண்டம் காலை 11:57 மணி முதல் 1:27 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் நற்செயல், ரிஷபம் ஆர்வம், மிதுனம் வெற்றி, கடகம் சுகம், சிம்மம் நலம், கன்னி வருத்தம், துலாம் நன்மை, விருச்சிகம் நட்பு, தனுசு அமைதி, மகரம் வரவு, கும்பம் பாராட்டு, மீனம் முயற்சி. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் நற்செயல், ரிஷபம் ஆர்வம், மிதுனம் வெற்றி, கடகம் சுகம், சிம்மம் நலம், கன்னி வருத்தம், துலாம் நன்மை, விருச்சிகம் நட்பு, தனுசு அமைதி, மகரம் வரவு, கும்பம் பாராட்டு, மீனம் முயற்சி. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.
1: இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
2: ஒலிக்கார்ந்திருக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற போகின்றேன். தொடர்ந்து நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தோத்து வழங்க உங்களுடன் ஸ்ரீ ஸ்ருபி இணைந்திருப்பாங்க. இந்த நாளில் முடிந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெற நான் ஜி ஆர். தொடர்ந்தும் வசனத்தோடு கிடைந்திருங்க ஸ்டேட்டின் மக்களே.

0: நீங்க சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை,
1: கருத்து மேடை.
2: நேர்களினருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கம். மீண்டும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில உங்க எல்லாரையும் சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்றைய நாளுமே கூட ஒரு சுப்பரான தலைப்பின் கீழ் தான் நாங்க பேச போறோம். நீங்களும் கொடுத்திருந்தும் மழைப்பின் ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அழைக்க வேண்டிய இலக்கம் 0127 7 5 0001 1 2 7 5 1 1 1 இருக்கு. அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம்.

0: நீங்க சொல்லுங்க.
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை.
2: வசந்தத்தின் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். இன்றைய நாளும் கூட ஒரு அருமையான தலைப்பின் கீழே தான் நாங்க நிகழ்ச்சியில பேச போகிறோம். அதாவது டெங்குவை தடுப்பது யாருடைய பொறுப்பு, தனிநபரா அல்லது ஒரு சமூகமா? பொதுவா மழை வந்தாலே மகிழ்ச்சி வரும் அப்படின்றது வந்து, ஆனால் இந்த மழை வந்து மழையோடு சேர்ந்து டெங்கு அச்சமும் வருது அப்படின்றது வந்து நிதர்சனமான ஒரு உண்மை. மருத்துவர்கள் வந்து இப்பொழுது தற்போதைய காலகட்டத்தை பொறுத்தவரையில மருத்துவமனைகள்ல நிரம்பி கிடக்கின்றார்கள் இந்த டெங்கு நோயாளர்கள். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த டெங்கு நோயால பாதிக்கப்பட்டு நிறைய பேர் வந்து உயிரிழப்பக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே காணப்படுது. நாங்களும் அதை தற்பொழுதைய நிலையில நாங்க வந்து அதை கண்கூடாவே பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, ஒரு வீட்டுல தண்ணி தேங்கிறதுக்கான காரணம் அதனால பாதிக்கப்படுறது அந்த வீடு மட்டுமா? இல்ல, நிச்சயமா அது அந்த ஊர் முழுக்க பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்படியானா டெங்கு ஒழிக்கக்கூடிய அந்த பொறுப்பு வந்து யாருக்கு அதிகமா இருக்குது, தனிநபரா அல்லது ஒரு சமூகத்திற்கா இந்த பொறுப்பு அதிகமா இருக்குதுன்ற தலைப்புலதான் இன்றைய தினம் நாங்க பேச போறோம். நீங்களும் கூட அழைப்பு ஏற்படுத்தி உங்களுடைய காத்திரமான கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். இப்போ என் கூட பேச, ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
2: கலையில் சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை.
3: அதாவது உண்மையில இன்றைக்கு நாங்கள் தனிநபர்களும் இந்த டெங்குக்கு பொறுப்பா இருக்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய வீடு எங்களுடைய சுற்றுப்புற சூழல்களை நாங்கள் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். காலையில் எழுந்து எல்லா இடங்களிலும் சுற்றுமுற்றும் பார்க்க வேண்டும். ஜோக்கட்டப்பாக்கள், சிரட்டைகள், டயர்கள், பீதிகள், பூச்சாடிகள் போன்றவற்றில் நீர் தேங்கி நிற்கிறதா என்பதை பார்த்து அகற்றி அகற்ற வேண்டும். அடுத்தது குப்பை கூடங்களை கூட்டி பெருக்கி தரம் பிரித்து எரிக்கக்கூடியவற்றை எரிக்க வேண்டும், புதைக்கக்கூடியவற்றை புதைக்க வேண்டும். ஏனையவைகளை கட்டி மாநகர சபை வாகனங்களிலே ஏற்றி அனுப்ப வேண்டும். இது எங்களுடைய சுற்றுச்சூழலை நாங்கள் செய்ய வேண்டியது. அது மட்டுமல்லாமல் ஒரு வெற்று காணி கிடந்தால் அந்த இடத்திலே கொண்டு நாங்கள் சுயநலரும் கருதி எங்களுடைய குப்பை பேக்குகளை கொண்டு எறிவதும் ஏனையவர்களுக்கு அந்த டெங்கு பரவுவதற்கு காரணமாக இருக்கிறது. அந்த நடவடிக்கைகளை நாங்கள் கைவிட வேண்டும். எங்களுடைய குற்ற வீதிகள் கூட நாங்கள் அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டும். அடுத்தது மதஸ்தலங்கள், பொது ஸ்தாபனங்கள் போன்ற இடங்களிலே, வாசிய சாலை, பாடசாலை போன்ற இடங்களிலே சிரமதான பணிகள் மேற்கொள்ளுகின்ற பொழுது நாங்களும் எங்களுடைய பங்களிப்பை செலுத்தி அதுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அதாவது வேற விழிப்புணர்வு கருத்தரங்குகள் போன்றவற்றை மேற்கொள்ள வேண்டும், திண்டுக்கிற சிறங்களை. எனவே முதலில் நாங்கள் எங்களை சுத்தமாக நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு ஏனையவர்களும் அதே மாதிரி அக்கறை செலுத்தினால் ஓரளவு டெங்கு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரலாம்.
2: நிச்சயமா உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி.
3: நன்றி, நன்றி,
2: நன்றி. இது போன்ற நீங்களும் கூட உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். அளிக்க வேண்டிய இலக்கம் 0102-77-5001, அதே போல 0102-77-5111.

0: நீங்க சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை,
1: கருத்து மேடை.
2: வசந்தத்தின் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். இன்றைய நாளும் கூட ஒரு அருமையான தலைப்பின் கூட பேசிட்டு இருக்கோம். இப்ப என் கூட பேச, ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் இது?
3: பெரிய நிலாவணை, சாந்தி கோவிந்தராஜா.
2: சாந்தி கோவிந்தராஜா, எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கின்ற மேடம். உங்கள் நலத்துக்கு இறைவன் துணை புரிய.
2: நன்றி. உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.
3: ஆமா, கருத்துக்களை என்ற காலத்துக்கு ஏற்ற தலைப்பு தான் மேடம் நீங்க தந்திருக்கின்றீர்கள். உண்மையிலே சொல்லப்போ நான் இந்த விழிப்புணர்வு, டெங்கு விழிப்புணர்வு என்று எல்லோரும் அறிந்த விஷயம். ஆனா இந்த அந்த டெங்கு நுழம்பு வானத்தில் இருந்து கொட்டுவதும் இல்லை, பூமியை கூறி வந்ததும் இல்லை. இதுவும் மனித செயற்பாட்டின் மூலம்தான் இந்த நோய் டெங்கு பரவுகின்றது. அப்ப தனிநபரான ஒவ்வொருவரும் தங்களுடைய வீட்டுகளை சுத்தம் செய்து, அவர்களுக்கும் தெரியும் விழிப்புணர்வு இப்படித்தான், இதன் மூலமாத்தான் டெங்கு பரவுகின்றது என்பது தெரியும். ஆனால் இப்படி செய்யும் போது அடுத்தது சமுதாயம் என்பதும் போது வெறும் வெட்ட வளவுகள் பாடசாலைகள் அதுல நன்மை கருதி, எல்லோரும் நன்மை கருதி, எல்லோரும் கூட்டு சேர்ந்து அதை துப்பரவு செய்து, எதாவது டெங்குக்கு அவசியமானதையெல்லாம் அழித்து விட்டு சுகமான வாழ்வு வாழ்வதற்கு இவர்கள் மனிதர்கள் தான் ஒத்துழைக்க வேண்டும். அதனால இது இந்த ஒத்துழைப்பு மூலமாக இந்த டெங்குவை ஒழிக்கலாம். தெரிந்திருந்து இவர்கள் தவறு செய்யும் போது பிடித்தான், அப்ப இந்த டெங்குலாம் எங்க இருந்து மேடம் வருகின்றது? மனிதன் மூலமா தான் வருது. மனிதர்கள் செயற்பாடு, திரட்டைகள், அது இதுகள், சுற்றுப்புறம். இப்ப வீட எடுத்துக்கொண்டா நாங்க அழகாக சுத்தம் செய்தாலும் அடுத்த வீட்டுக்காரன் அப்படித்தான் இடிக்க உண்டு. அந்த மனநிலையில் இருக்கான், இல்ல நாங்க சுத்தம் செய்தோம், அவங்க ஜோக்கட்டை வாங்கி கொண்டு எறியும் போது அதை காகம் தூக்கி கொண்டு எங்கட வாசல்ல போட்டு நாங்க விழிப்புணர்வா தான் இருக்கின்றோம். எந்த டின்னையும் தண்ணி தேங்காமல் பார்த்து கொள்வது, ஏனென்றால் அதுல கொடுமையே அறிந்திருக்கின்றோம். எல்லா ரேடியோ மூலம், எல்லா மூலமும் இவர்கள் விழிப்புணர்வு ஊட்டுகின்றார்கள். ஆனா இந்த மனிதன் நல்ல முறையில் செயல்பட்டு அந்த டெங்கை ஒழிக்கலாம் என்பதுதான் எனது கருத்து மேடம். நன்றி மேடம்.
2: ரொம்ப நன்றி, நன்றி. அவங்களும் கூட ஒரு அருமையான கருத்தை சொல்லிட்டு போயிருந்தாங்க. டெங்கு அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன, இந்த டெங்கு அப்படின்றது எவ்வாறு பரவுகின்றதுன்னு சொன்னா, டெங்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது எடிஸ் வகையான ஒரு வகையான கொசு மூலம் தான் இந்த டெங்கு வந்து பரவக்கூடியதா இருக்கு. இதுல வந்து இந்த டெங்கு கொசுவின் வந்து சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, பகல்ல வந்து அதிகமாவே கடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இது வந்து எப்பவுமே சுத்தமான தண்ணீரில் தான் முட்டையிடுறது வந்து அதிகமாவே பழக்கமாக கொண்டிருக்குது. மற்றும் சிறிய பாத்திரங்கள்லயே இது வளரக்கூடிய மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த டெங்குக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, திடீர்னு அதிக காய்ச்சல் ஏற்படுறது, கடுமையான தலைவலி, கண்வலி, உடல் மற்றும் மூட்டுக்கள்ல வலிகள் ஏற்படுறது, தோல்ல சிவப்பு புள்ளிகள் ஏற்படுறது, இது மாதிரியான விஷயங்கள் வந்து டெங்கு வரையறதுக்கான அறிகுறிகளாக காணப்படுது. நீங்களும் கூட உங்களுடைய காத்திரமான கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். அளிக்க வேண்டிய இலக்கம் 0123275001க்கு, அதே போல 0123275111க்கு.
4: இந்த உலகமே உன்னது.

0: Streaming in Sri Lanka. Wasn't them FM 102.6, 102.8.
1: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
2: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
3: நெல்வா QST குவாலிட்டியால தான்.
1: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லியிருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
2: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
4: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்துவிடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
5: பாதுகாப்பான பயணத்திற்கு.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. நீங்க சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை,
1: கருத்து மேடை.
2: வசந்தத்தின் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். இப்பொழுது எங்களோட பேசுறதுக்கு ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், யார் இது?
3: கல்முனை நம்பிக்கை கிராமம், ஹரோல் சந்திரா.
2: ஹரோல் சந்திரா, நீங்க சொல்லுங்க உங்களுடைய கதைகளை.
3: ஆமாம், முக்கியமாக இருந்தால்தான் இந்த இலங்கை ஒழிக்க முடியும். நாங்கள் சுத்தமாக இருக்கின்ற பொழுது மட்டுமே அதனை கொஞ்சம் அலட்சியப்படுத்தி அவருக்கு விவரங்கள் தெரியாமல் இன்னும் நடைமுறையில் இருக்கின்றது. சுத்தம் செய்வதில்லை, இப்படி சொன்னாலும் கூட அவங்களுக்கு கோபம் வந்துவிடும். அடுத்தது வீட்டில் இருக்கின்ற கல்விகளை எடுத்துக்கொண்டு பால விவரங்கள் ஏற்பட்டு செல்கின்றார். இப்படியான சில நாள் இந்த செங்கை முடிக்க முடிப்பது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கின்றது. ஆகவே மக்கள், கிராம மக்கள், அவர்கள் மனம் திருந்தி அதனை சரியான முறையிலே கடைபிடித்தால் இந்த செங்கையை ஒழிக்கலாம் என்பது தாழ்மையான கருத்து.
2: நிச்சயமா உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி.
3: நன்றி,
2: நன்றி. நிச்சயமா இது வந்து ஒரு தனிநபரனுடைய பொறுப்பு மட்டுமல்ல, ஒரு சமூகத்தினுடைய பொறுப்பும் தான். என்ன சொல்லி சொன்னா, ஒரு தனிநபர் மட்டும் முயற்சி செய்தா இது வந்து போதுமானதாக இல்லை. என்ன சொன்னா, கொசவுக்கு வந்து எப்பவுமே எல்லைகள் அப்படின்றது தெரியாத ஒரு விஷயம். அதாவது அக்கம் பக்கத்தினர் வந்து எப்பவுமே பக்கத்துல ஒரு காணி இருக்கும், காலியான ஒரு காணியா இருக்கும். அந்த காணியில வந்து சுத்தம் இல்லாம இருக்கும், அங்கங்க பொருட்கள் வந்து நிறையவே கிடைக்கும், அதுகளை நாங்க சுத்தம் செய்யலாம். அது மட்டும் இல்லாம கழிவுகளை எரிக்காம சரியான முறையில் அதை வந்து அகற்றத்துக்கு முயற்சிகள் செய்யலாம். பொது இடங்களை வந்து பராமரிக்கலாம். அதாவது பொதுவான ஒரு இடங்கள் இருக்குதுன்னு சொன்னா அதை வந்து நம்மளும் போயிட்டு அந்த இடங்கள்ல சுத்தம் செய்யறது, அதுகளில் சின்ன சின்ன வந்து அதாவது யோகட் பானைகள், அந்த மூடிகள், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சரியான முறையில நாங்கள் அகற்றத்துக்கு உதவி பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா ஒவ்வொரு ஊர்களையும் ஒவ்வொரு பிரதேசங்கள்லையும் கூட இந்த மாதிரியான பொது சேவைகள் மன்றங்கள் வந்து நிறையவே இருக்கும். அதுகளில் கூட நாங்கள் இணைந்து வந்து அதுக்கான உதவிகளையும் வந்து நாங்கள் நிறையவே வந்து செய்து கொடுக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறையவே இருக்குது. நீங்களும் கூட உங்களுடைய காத்திரமான கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம்.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: சப்ரகமோ மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுரலியா மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் மற்றும் வடமேல் மாகாணத்திலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டத்திலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணத்திலும், ரத்னபுரி, ஹம்மாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது.
2: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை இன்று குறிப்பிடத்தக்க அளவு அதிகரிப்பை காட்டியுள்ளது. இதன்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4,175.07 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. இதேவேளை வெள்ளி ஒரு அவுன்ஸின் விலை 62.39 அமெரிக்க டாலர்களாக உயர்வடைந்துள்ளது. அடுத்த மணித்தியால செய்திகளை காலை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
4: நிமிர்ந்த நடை

0: நீங்க சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை,
1: கருத்து மேடை.
2: அருள்மொழி
3: சொல்லுங்க உங்களுடைய
2: கருத்துக்களை. இப்ப அதிகமா இல்லாடம் தனி கொண்டு வருது. இப்ப இந்த எங்கட ஊர்லயும் ஒவ்வொரு பேரும் தனித்தனி வருஷம் தங்கட தங்கட வீடு வாசல்ல சுப்பரா வச்சிருக்கணும். இங்க என்னன்னு சொன்னா சுகாத அதிகாரிகள் அடிக்கடி வரிவினம் வீடு வாசல பாக்குறதுக்கு வரிவினம். இந்த இங்க கூடுதலா கிராமப்புறங்களா இப்ப தென்னை சிராட்டை கோம்பு அதுகளுக்கெல்லாம் கூடுதலா அந்த டெஞ்சுகள் வந்து நிக்கிறது. அப்போ அதுக்காண்டி அடிக்கடி தொட்டி எல்லாம் பாப்பினம் வந்துட்டு பார்த்து பயன் அடிச்சு போட்டு இருந்தா பயன் அடிச்சு போய் அந்த பயத்துல எல்லாருமே துப்ப எல்லாருமே தக்க நகர ஒரு வாசல துப்புரவாத்தான் வச்சிருக்கணும். எங்களுக்கு கூட கூட பெரிய அளவு இந்த நேரம் என்ன கூட்டுறதும் இதன்றதும் அதன்றாம் மேல இந்த நேரம் துப்புரவாத்தான் வச்சு கொண்டு இருக்கிறதுடா. அப்படி இந்த கவனமா தான் இருக்கணும். இப்ப அந்த டெங்குகள் பெடவுறதால ஒவ்வொரு நேரம் தங்குற தங்குற பாதுகாப்ப ஒவ்வொரு தனிமனையும் செய்யணும் தான் சமூகமும் அப்படியே சேர்ந்து செய்யும். அவ்வளவு அழகான ஊராத
3: மாணவர்களுடைய பங்கும் வந்து நிச்சயமா இதுல வந்து மிக முக்கியமான ஒன்றாக நான் கருதப்படக்கூடியது. என்ன அப்படின்னு சொன்னா, மாணவர்கள் வந்து எப்பவுமே ஒரு மாற்றத்தை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருப்பாங்க எப்பவுமே சொன்னா. அதாவது பெற்றவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து இப்படிதான் பண்ணணும், டெங்கு ஒழிக்கிறதுக்கான சில விஷயங்கள் வந்து இதுதான், இந்த மாதிரியான வழிமுறைகள்ல தான் நாங்க வந்து நடைபெற்றுக் கொள்ளணும் அப்படின்றத வந்து மாணவர்கள் வந்து பெற்றோர்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். அல்லது பள்ளிகளை சுத்தம் செய்யறது, பள்ளி நாங்கள் இருக்கக்கூடிய பாடசாலை சுற்றுச்சூழல்கள் அதை வந்து ஒரு சிரமதானமா நாங்கள் வந்து அதை வந்து சுத்தமா வச்சுக்கொள்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிகழ்த்தலாம். அது மட்டும் இல்லாமல் நண்பர்களுக்கு வந்து நம்மளுடைய நண்பர்களுக்கு வந்து சொல்லலாம், நீங்களும் கூட உங்களுடைய வீடுகளுக்கு போயிட்டு சுத்தமாக வச்சுக்கொள்ள சொல்லுங்க. டெங்குகள் வந்து இப்போ வந்து டெங்கு நோய் வந்து அதிகமாக பரவக்கூடியதா இருக்கு, சிலர் வந்து மரணங்களும் நிகழக்கூடியதா இருக்கு. அதனால நம்மளுடைய சுற்றுச்சூழலை நாமளே சுத்தம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய நண்பர்களுக்கும் நாங்கள் வந்து அறிவுரைகளை கூடக்கூடிய மாதிரி இந்த பள்ளி மாணவர்களிடையில வந்து மாற்றங்கள் ஏற்படுத்தினதுனா ஒரு சமுதாயத்துக்கும் மாற்றமாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நீங்களும் கூட உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம்.

0: நீங்க சொல்லுங்க நேயர்களின் கருத்து மேடை.
1: கேஜிஎஃப் திரைப்படத்துக்காக ஒரு அருமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இன்றைய நாளும் கூட ஒரு சூப்பரான தலைப்பின் கீழ் தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். இப்பொழுது அழைப்பின் ஒரு சொந்தம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் இது? சசி, சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை.
2: என்ன தனி ஒருத்தர் வந்து போற குப்பையாலையும் அவங்க ஏற்படுத்துற ஒரு விளக்கு பரப்பரம்.
1: நிச்சயமா உங்களுடைய கருத்துக்களுக்கு சரி, ஓகே. அவரும் கூட அவருடைய கருத்துக்களை வந்து சொல்லியிருந்தாங்க. நீங்களும் கூட தொடர்ந்து மல்லிப்பின் ஏற்படுத்தி உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம்.

0: நீங்க சொல்லுங்க
1: நேயர்களின் கருத்து மேடை.
2: இன்றைய நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியில் டெங்குவை தடுப்பது யாருடைய பொறுப்பு, தனிநபரா அல்லது ஒரு சமூகமா என்ற தலைப்புல தான் நாங்க இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம். சரி ஓகே, வந்தவங்களும் அப்படியே வந்த வேகத்திலே போயிட்டாங்க. நீங்களும் கொடுத்திருந்தும் அழைப்பினை ஏற்படுத்தி உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். அளிக்க வேண்டிய இலக்கு 03-2-7-7-5-0-0-1 கதை போல 03-2-7-7-5-1-1-1 இன்னும் ஒரு சந்தம் வந்திருக்காங்க, அவங்களையும் நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்ளலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் சகோதரி வத்தலை ஐயாக்கன்.
2: வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
3: நலம், நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா?
2: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் ஐயா. சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை.
3: அதாவது விழிப்புணர்வு என்பது, அதாவது டெங்கு, டெங்கு வந்துட்டு நாங்க என்னைக்கும் நாங்க முதல்ல மனதால் நேசிக்க வேண்டும். டெங்கு வந்தால் அதாவது உயிர்களுக்கு ஆபத்து, நிறைய ஆபத்துகள் ஏற்படுவது உண்டு. அதனால் வீடுகளிலேயோ தாங்கள் பாவிக்கும் ஃப்ரிட்ஜுக்கு அடியிலேயோ தண்ணி கொட்டும் இடத்துகளிலோ அந்த டெங்கு இருக்கும் இடத்தை அப்புறப்படுத்தி துப்புரவு செய்து குப்பைகளை அகற்றி ஒழுங்காக செய்து அந்த சுத்திகரிப்பாளர் வரும்போது அதை கொடுத்து விட வேண்டும். மற்றது நம் சமுதாயத்துக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், தாம் வீடுகளில் இருக்கும் குப்பை கூடங்களை கொண்டு நடு ரோட்டுகளிலும் ஓடைகளிலும் ஆற்றுகளிலும் கடல்களிலும் வீசுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இதனால் பெரிய விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஊத்தைகளை எடுத்துட்டு போய் பைக்ல போய் நடு ரோட்ல வீசிட்டு போயிடுறாங்க. அதனால தான் முக்கியமா டெங்கு பரவுவதற்கு காரணம், முதல் வீட்டில் சுத்தமாக வைத்துக் கொண்டு அதோடு சுற்றுப்புறங்களிலும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எனது கோரிக்கை விடுக்கின்றேன்.
2: நிச்சயமா உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி.
3: நன்றி அம்மா, நன்றி.
2: நன்றி. அவர் சொன்ன கருத்து வந்து மிக மிக உண்மையான விஷயம். வந்து பொதுமக்கள் வந்து செய்யக்கூடிய தவறுகள்ல வந்து இது மிக முக்கியமான ஒரு விஷயங்கள். வந்து எப்பவுமே எங்களுடைய வீடு மட்டும் சுத்தமாக இருந்தா போதும், எங்களுடைய வீடு சுத்தமாக இருக்கு, பக்கத்து வீடு வந்து பக்கத்து காணிகள் வந்து எப்படி இருந்தா நமக்கு என்ன அப்படின்ற மாதிரியான செயற்பாடுகள் வந்து பொதுமக்களுடைய மிகவுமே கொசு விஷயம் வந்து காணப்படுது. அது மட்டும் இல்லாம கொசு எங்க இருந்து வரும் அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் மார்க்கும் கூட அது கூடவே இருக்குது. அது மட்டும் இல்லாம புகையடித்தால் வந்து டெங்கு வந்து செத்து போயிரும், டெங்கு வந்து இல்லாமல் போயிரும் அப்படின்ற நினைவு வந்து மனநிலை வந்து நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கும். அது நிச்சயமா தவறான ஒரு விஷயம். நம்மளுடைய வீடு, நம்மளுடைய சுற்றுப்புறம் வந்து எப்பவுமே சுத்தமாக வைத்திருந்தால் மட்டுமே டெங்குவை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இருக்குது. இந்த விஷயத்தையும் சொல்லிக்கொண்டு நீங்களும் கூட அடுத்தும் கூட ஒரு இனிமையான பாடலுக்கு கேட்டு வரலாம். அதுக்கு முதல்ல நீங்களும் கூட உங்களுடைய காத்திரமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளணும்னு சொன்னால் அழைக்க வேண்டிய இலக்க 03-2-7-7-5-0-0-1 அதே போல 03-2-7-7-5-1-1-1 இருக்கு.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு நீங்க சொல்லுங்க. நேயர்களின் கருத்து மேடை.
1: வசந்தத்தின் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். இன்றைய நாளும் கூட ஒரு அருமையான தலைப்பின் கீழ் நாங்க பேசிட்டு இருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம். சரி ஓகே, வந்தவங்களும் வந்த வேகத்திலே போயிட்டாங்க. நீங்களும் கொடுத்திருந்த மதிப்பு நிற்படுத்தி உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பேஸ்புக் வழியாகவும் ஏராளமான உறவுகள் தங்களுடைய கருத்துக்களையும் பதிவிட்டிருக்கிறாங்க. அன்பான காலநீர் வணக்கம். நிகழ்ச்சி அருமை வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியோடு நானும்னு சொல்லி குறிஞ்சாங்கிலிருந்து அசுர்தி நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. அதே போன்று வணக்கம் சகோதரி. தனிநபர் பொறுப்பு தம் வீட்டை சுற்றி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். இதை அவர் செய்து வந்தால் டெங்குவை தடுக்கலாம்னு சொல்லி பண்டாரவளை எல்லையிலிருந்து மேனகை இணைந்திருக்கிறாங்க. இந்த கருத்துக்களையும் அவங்க பகிர்ந்திருக்கிறாங்க. அது போல அன்பான காலநீர் வணக்கம் வணக்கம் நிகழ்ச்சி அருமை சொல்லி அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன் நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. இனிய கால நேர வணக்கம் நிகழ்ச்சியோடு பயணிப்பதில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி ஆறுமுகம் மலேசியால இருந்து நிகழ்ச்சியை கேட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. அவங்களும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நீர்த்தேக்கம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது வந்து ரொம்பவுமே முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாம காலை மாலை நேரங்கள்ல வந்து இந்த கொசுக்கள் வந்து அதிகமாக உலாவக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாவே இருக்கு. இதன் காரணமாக அரசாங்கம் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு சில செயலமர்வுகள் செய்தா ரொம்பவுமே நல்லது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. அது போன்று இனிமையான காலை பொழுது வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லி செங்கலடியிலிருந்து ஷகீலா சந்திரசேகரமும் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மற்றும் இனிமையான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நாகராஜன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பு உறவுகளுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்.

0: சொல்லுங்க
1: நேயர்களின் கருத்து மேடை.
2: இன்றைய நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியில ரொம்ப ரொம்ப அருமையான தலைப்பின் கீழ தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். டெங்குவை தடுப்பது யாருடைய பொறுப்பு, தனிநபரா அல்லது ஒரு சமூகமா என்ற தலைப்புல வந்து நாங்க பேசியிருந்தோம். நிறைய பேர் நிறைய கருத்துக்களை தங்களுடைய அன்பான கருத்துக்களையும் வந்து சொல்லியிருந்தாங்க, காத்திரமான கருத்துக்களையும் பதிவிட்டிருந்தாங்க. அதுல நிறைய பேர் ஒவ்வொரு கோணங்கள்ல தங்களுடைய மனப்பாடை வந்து வெளிப்படுத்தி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இன்றைய முடிவு என்ன அப்படின்னு சொன்னா, தனிநபருடைய பொறுப்பும் மற்றும் ஒரு சமூகத்தினுடைய பொறுப்பும் இதுல வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம், மற்றும் அரசினுடைய பொறுப்பும் இதுல வந்து மிக முக்கியமாக இருக்கிறது. இவை மூன்று முடிந்தால் மட்டுமே டெங்குவை முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய மாதிரியான விஷயம் வந்து இருக்கும். நாம் இன்று ஒரு சிறிய மாற்றத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாமே. இன்றைய நாள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே ஒவ்வொரு வாரத்தினுடைய இறுதி நாள்லையுமே நாங்க ஒரு 30 நிமிஷம் ஒதுக்கி நம்மளுடைய வீடு மற்றும் சுத்துப்புறங்களை வந்து நாங்க வந்து சுத்தமா பேணினோம் அப்படின்னு சொன்னா, இந்த டெங்குவை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். நம்மளுடைய அயலவர்கள் தானே, பக்கத்து வீடு தானே அப்படின்ற மாதிரியான எண்ணக்கருக்கள் இல்லாம எங்களுடைய சமூகத்தை வந்து நாங்க வந்து பாதுகாக்கணும், இந்த டெங்குல இருந்து நாங்க பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா நாங்களும் அதற்கு வந்து மிக முக்கியமான காரணங்களாக இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நேர்கள் தொடர்ந்தும் இது நம்ம தியேட்டர் நிகழ்ச்சியுடன் இருக்கலாம். விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லோத்தர் சபை.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: யாழ்ப்பாணம் கேரிமலை நகுலேஸ்வர சிவ ஆலயத்தில் 4 கிலோகிராம் வெள்ளி திருடப்பட்ட சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று குறித்த ஆலயத்தில் வெள்ளி களவாடப்பட்டுள்ளதாக காங்கேசன்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனையடுத்து விரைந்த விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் 2 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். கைதானவர்களிடம் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர்.
2: வசந்தம் FM, வெளிநாட்டு செய்திகள்.
3: அமெரிக்காவின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் நிலவி வரும் கடுமையான வெப்ப அலை காரணமாக அந்நாட்டில் 250வது சுதந்திர தின கொண்டாட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. வாஷிங்டன் உள்ளிட்ட பல முக்கிய நகரங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த 100க்கணக்கான அணிவகுப்புகள், இசை நிகழ்ச்சிகள் மற்றும் வான வேடிக்கை நிகழ்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் ஏற்பாட்டில் பிரமாண்டமாக நடத்தப்பட இருந்த கிரேட் அமெரிக்கன் ஸ்டேட் ஃபேயா கண்காட்சி 38 பாகை செல்சியஸ் வெப்பம் காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்டது. அடுத்த மனத்தியால செய்திகளை முற்பகல் 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதி சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லோத்தர் சபை.
4: நிமிர்ந்த நடை.

நம்ம தியேட்டர். இது வசந்தம் எஃப்எம்மின் நகைச்சுவை படைப்பாகும். முற்று முழுதும் நகைச்சுவைக்காக தயாரிக்கப்பட்ட இந்நிகழ்ச்சி யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கில் தயாரிக்கப்படவில்லை. இந்நிகழ்ச்சியில் இடம்பெறும் யாவும் கற்பனையே.

0: மாறிச்சு, காலமும் மாறியாச்சு. அபிலாஷன், நீ மட்டும் டெய்லி இதே ஓதி ஓதி ஓதி கொண்டு ஈகாய், உனக்கு அறிவில்லையாடா அபிலாஷன். என்ன செய்ய என்ன செய்ய, நம்பிக்கைத்தான். நம்பி நம்பி நம்பி போயிட்டு ஆழத்தை பார்க்காம கால வச்சுன்னு டபாண்டு உள்ள போறேத்தான். எனக்கு வெக்கமாயிக்குது. நானே டெய்லி வந்து ஆரம்பத்துல செல்லி கண்டீங்க, இது ஒரு முடிவு கட்டத்தான் ஆகணும். எப்படி கட்டுறே? கட்டேல. ஒன்னு நீ திருந்தவனும் இல்ல, சேர்ந்திருக்கிறவனு திருந்தவனும், ரெண்டுமே இல்லையடா அவ்வளவு. நான் நான் உழம்பி உழம்பி உழம்பி உழம்பி இன்னைக்காவது முள்ளேரியாக சரி அங்கோட்டைக்கு சரி போய் சேர வேண்டியதுதான். சேரத்தான் ஆகணும். அதுக்கு முதல்ல கேம் உண்டு அமைக்க ஓணும் அபிலாஷன். நான் அமைச்சே தீர்வேன். இந்த முறை ஒரு கேம் உண்டு அடிக்கணும்.
1: என்னடாப்பா காணிலும் சில பக்கம்
0: என்ன செய்ய, நாங்க இருந்தாலும் என்னமோ சொல்ல, இருந்தாலும் ஒன்றுதான் செத்தாலும் ஒன்றுமா, எங்களை தான் நீங்க தேட மாட்டீங்களே. நானா
1: உண்மையில நீ வந்து இன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமை பள்ளிக்கு போற மாதிரி ஞாயிற்றுக்கிழமை பள்ளிய வச்சிருக்கலாமப்பா. எனக்கண்டே வந்து சேர்ந்திருக்கிறீ நீ.
0: அந்த அண்ணன் நன்றி உணர்ச்சிகள் ஏதாவது ஈக்கா? நானா
1: உணர்ச்சி இல்லாம மனுஷன் வாழ முடியுமா?
0: இல்ல இல்ல,
1: நன்றி கடன் செலுத்தாம இருக்க முடியுமா?
0: என்ன
1: கேள்விய கேக்குற நீ? ஆறுட்ட கேக்குற நீ? எதுக்கா வேண்டி கேக்குற? ஏன் இப்படி கேட்ட?
0: சும்மா கேக்கத்தான். நீங்க வளர்ந்து கொண்டு போறீங்க, பக்கத்துல என்னோட ஈகிறவன் இவனுக்கும் ஏதாவது செய்யணுமே அப்படின்னு ஒரு எண்ணம் இல்லையே? நான்
1: தானா வளர்ந்து போறேன்? எல்லாம் வளரத்தான் செய்ய, குழந்தையாவே இருக்கிறீ. பாய்கில பல்லு ஒண்ணு முளைக்காம கொள்ளாம
0: என்ன செய்ய? நான் அப்படித்தான்
1: ஒரு கிலோமீட்டருக்கு மீ சேவச்சன் இருக்கிற. அப்ப பிறகு என்ன பாத்து கேக்குற? நீ என்ன வளர்ந்துருக்கிறேன்னு சொல்லி
0: மீச மட்டும்தான் வேற ஒண்ணும் இல்லடா.
1: அடே அபிலாஷன், எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. எது இருந்தாலும் அடங்காத நிலையில இருக்கிற உன்னை எப்படி அடங்க வைக்கிறது? ஒரு நிலை வேணுமடாப்பா, இவ்வளவு போதுமன்ற ஒரு கோட்பாடு வேணுமடா. மனுஷனா பிறந்தவன் அலையத்தான் வேணும். திரைகடல் ஓடிக்கும் திரவியம் தேடுண்டு சொல்றாங்க தான். உனக்கு திரைகடலும் இல்ல திரவியமும் இல்லையடா.
0: ஆறு குளமே இல்லாம திரைக்கடல் தேடி கடலுக்கு போகணும்னு மீன் முழுங்கி நாசமா பேத்துருவா?
1: விளங்கியல
0: என்னத்த விளங்கும்? விளங்கிதான் என்னமோ நடக்க போற போலீங்க. என்ன சொன்னாலும் அந்த புதுசா சந்திக்கிற மாதிரி போன வாரம் இவனுக்கு செஞ்சமே நினைவில்லாம எப்படித்தான் நடிச்சு கொண்டு ஈகானோ தெரியா? அப்பா மனசாச்சு மனசுல ஈகா மண்டலிக்கா தெரியா?
1: அபிலாஷன்,
0: நானா
1: இந்த திருவிழாக்கள் என்று சொல்லி இருக்கிறாப்ப எங்கடையில
0: சரியா பாத்துக்கிறேன்.
1: அதே மாதிரி இந்த பள்ளிய வச்சு எப்படி ஏதாவது செய்யலாம் அப்படின்னு ஐடியா இல்லையா?
0: அங்க மட்டும்தான் நானும் ஒழுங்கா பொய்த்து கொண்டிருக்க. அங்கே என்ன அடிக்கு விரட்டுற அளவுக்கு வச்சு கொள்ளப்படாது. நான்
1: அதானே சொல்றேன். நீ அடே
0: தேவையில்லாத வேலைகள் செய்ய போயிட்டு கேஸ் ஆகும். நானா அல்லாது அப்படி கேட்டு நாங்க வேறொரு வழிய பாக்கணும்.
1: நான் சொல்ற கொஞ்சம் கேஸ்
0: சொல்லுங்க.
1: நீ எதை செய்தாலும் சரியா செய்வியன்னு சொல்லி உன்னையே நிர்வாகம் புகழ்ந்து பேசி இருக்கு.
0: அப்படித்தான் செல்றாங்க. நானா
1: அப்ப நீ அங்கே ஒண்ணும் செய்ய தேவையில்லை.
0: அங்க செல்றாங்க நீங்க சேர்ந்திருக்கிற ஆக்கல்வோல் சரியில்லைன்னு செல்றாங்க. நான் கேட்கிறே இல்ல.
1: ஊருக்கு எவ்வளவு பேர் உதவி செய்யறாங்க? எத்தனை பேர்கிட்ட உதவிகள் வாங்குறோம்? இந்த
0: குருபான் பெருநாளாயிட்டு பெருநாளாயிட்டு எல்லா விஷயத்தையும் அவங்க அள்ளி அள்ளி கொடுப்பாங்க.
1: அப்படி ஏன் நீ கொடுக்க கூடாது?
0: எனக்கே இல்ல, நான் இங்க போயிட்டு கொடுக்க. நான்
1: அப்படி நினைக்கிறதா அபிலாஷன்? உனக்குள்ள இருக்கிற குறைபாடு
0: என்ன? நான் சொல்றேன் விஷயம் தெரியாமா? எனக்கு
1: ஊரான் பூரா உனக்கு தர நீ அள்ளி கொடுக்கறது உன் பொறுப்பான வேலையடா. அதை ஏன் செய்ய கூடாது? நீ
0: நானா அவங்க குடுக்கறத உருப்படியா கொடுத்து சேராம கீழாம பேய்த்து நான் பள்ளி வாசல் பக்கம் போயிடாம பேய்த்துருந்தா?
1: நீ அந்த பயம் உண்டு எப்ப உன்னை விட்டு போதும் அப்பதான் நீ முன்னில வரல.
0: எனக்கிட்ட சேர்ந்திருக்கிற அப்படி
1: அது அது பள்ளி விஷயங்கள்ல நீ விளையாடக்கூடாது தான். இப்படி ஒரு நிலைப்பாடு

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: கப்பல் மாதிரி ஊடு வச்சிருக்கேன், பிளைட் மாதிரி கார் வச்சிருக்கேன், கோடிக்கணக்கில் காசு வே அபிலாஷன் இந்தா ஒரு பங்கு, ஏதாவது விசாகுக்கு திருவிழாக்கு சர்வத்வி அப்படி சொல்லி சொல்றேன். நல்ல புத்தி இல்லாமல் எனக்கிட்டே பராண்டி பராண்டி சுராண்டி எடுத்து ரோட்டில் வச்சு கடைசியில் என்ன மேலே ஒடி இடியை போட்டு மாறிடுவான். அவன்கிட்ட பேசியே இல்லை கவனமாக செய்யணும். இருந்தால் உடப்பட நல்ல ஒரு சப்ஜெக்டுக்கு தான் வந்தீங்கன்னு கேமா அமைக்க ஓணும்.
2: எல்லாம்
1: பெட்டி கணக்கில் அனுப்புவாங்க.
2: என்ன பெட்டி?
1: ஈச்சப்பழ
2: பெட்டி.
1: பெட்டிகள், ஆஜி பெண்ணால் வரகுள், அப்படி இப்படி அரிசிகள், பறிப்புகள், என்னுடைய ஷேக்மார் எல்லாம் எங்களுக்கு அனுப்புறே.
2: ஆனால்
1: நான் என்ன செய்ய, எனக்கு தேவையான கொஞ்சம் தான் சும்மா இருக்கு, அதுகளை எடுத்து.
2: ஓ, அது எனக்கு கூட ஒரு ஈச்சப்பழம் தர மாட்டே.
1: அது வந்து உங்களுக்கு தான் ஈச்சப்பழம் பெட்டி வேலையே ஈச்சே. நானா
2: அப்படி சொல்றது தப்பு தானடா? பெட்டி இருக்குது, இது அடே உன்னால முடிஞ்சது நீ செய்யணப்பா. என்னட்ட இருக்கோ இல்லையோ நீ நீ செய்ய வேண்டிய செய்யணப்பா.
1: கஷ்டப்படுற ஆக்கள்
2: இப்படிதான் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. உன்னனுக்கு இல்லாததா? உனக்கு முடியாததா? உன்னட்ட இல்லாததா? ஏண்டா எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறது நீ கூடனப்பா முதலாவது.
1: என்னன்னு
2: இப்படி பயாலதான் சொல்லு.
1: ஓ, இப்படி சொல்ற நீங்க என்னைக்காவது
2: அபிலாஷன்
1: நீ இந்தா வச்சுக்கோ.
2: நீ இருக்கிறத பேசிருக்கிறியா? இல்ல உனக்கு கொடுத்தது ஏதாவது நீ பகிர்ந்து இருக்கிறியா? இதெல்லாம் ஒரு நல்ல நிலைப்பாடுல இல்லாத உனக்கு என்ன, நான் ஒரு வெள்ளி சிதத்தி அதை கிள்ளி போடணும்னு நினைப்பேன்.
1: நான் உங்களுக்கு ஞாபக மருதி வெள்ளிக்கா
2: என்னத்துக்கு வரணும்?
1: இப்ப அபிலாஷன் ஒரு காலத்துல சொத்தை வித்து காணி வித்து அப்படி நிறைய கஷ்டப்பட்டு கேஸ்ல விழுந்தான்.
2: நீ வித்த, நீ நல்லா இருக்கணும், நீ செய்த, நீ நாசமா போன, அதுக்கு நான் என்ன செய்ய?
1: நான் வித்த என்ன? உப்பு போட்டு சோர்த்தீங்களா? பருப்பு சாப்பிடுறீங்களா? நானா
2: அபிலாஷன், உண்ட தேவைக்கு நீயா விக்க வலிக்கிட்ட, அதுக்கு நான் உறுதுணையா நின்று உனக்கு அவன் ஹெல்ப் பண்ணினேன்.
1: கடைசி நேரத்துல நீங்க இல்லையே போனும், நீங்களும் இல்லையே.
2: நானும் செய்யல, அது எந்த போனுக்கு.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: அவன் கழுத்து மீளால் ஏறி பேய்த்து தலையில பேனை எடுத்து அவன் தலையில வச்சு தமக்கு ஓடிக்கோணும். இதுதான் சரியான வழி.
2: விலாசன், என்ன உனக்கு இல்லையா ஹேச்சு கொண்டிருக்கிற?
1: சும்மா எனக்கு நடந்ததை பத்தி யோசிச்சு யோசிச்சு பாக்குற. நான் பிள்ளை விட்டேன்னா என்னோட சேர்ந்து உங்க பிள்ளை விட்டு ஆண்டுச்சு.
2: நடந்து வந்த பாதையை திரும்பி பாக்குற.
1: மண்ணுக்குள்ள
2: இருந்த அரிசி
1: வந்தது.
2: சோத்துல மண்ண போடணும்.
1: ஆனா நாங்க சாப்பிட
2: இப்ப வாயில வந்த மாதிரி கிடைக்கப்படாது. இப்ப நீ வந்து வாய்க்கலால சாப்பிடுறியா? பிறந்த நாள் திருப்பி கேட்கலாமா? வாய்க்கலாலேயே
1: சாப்பிடுறேன்.
2: அதே மாதிரிதான் இப்ப நீ கேக்குற. சோத்துல மண்ண போட்டதா ரெண்டு
1: எப்படி கேக்குறேன்? அது இல்ல, இந்த வளர்ந்து வார மரம்பளுக்கு தண்ணிய ஊத்தாம பெட்ரோல் ஊத்துனா பிடிக்கும்.
2: நல்லா இருக்கும். இப்ப பெட்ரோல் விலை கூட பெட்ரோல் ஊத்துவாங்க. உதாரணங்கள் இருக்குதாப்பா.
1: என்ன குதிரைக்கு கொம்பு, நாய்க்கு வால்.
2: நாய்க்கு வால் வந்திருக்கு.
1: வந்தேனா
2: குதிரைக்கு கொம்பு இருக்கு.
1: எப்படி குதிரைக்கு கொம்பு இல்லை, நாய்க்கு வால்? மூணு நாளும் தேவையில்லாம பேச்சு வாய கொடுத்து கஷ்டப்பட்டு கொண்டீங்க. மட்டக்கும் மட்டக்கும் விலனான தத்துவத்தை விடுவோம். உங்களோட பேச்ச கஷ்டம் தானே.
2: என்னது கஷ்டப்படுற?
1: பேச கஷ்டம் தானே.
2: பேசு பேசு பேசு பேசு பேசு.
1: சரி, இப்ப நான் கடைசியில செல்லாங்க தானே. நானா ஆறடி நிலம் தான் சொந்தம் உண்டு செல்லி.
2: அது யாரு சொன்னது?
1: தான் சொன்ன தான் செல்லே. நானா
2: அதோ ஒருத்தன் இந்த கூட்டாளி தான் பாடி இருக்கிறான். ஆடியடங்கும் வாழ்க்கையடா அரடி நிலமே சொந்தமடா. அதுதானே
1: இப்ப அதுவும் இல்லையாமே. ஆயிட்டா செல்ல வந்த அது கூட இல்லையாம. இப்ப
2: எப்படி
1: அதுக்கு அந்த நம்பர் அடி இந்த நம்பர் அடி இல்ல என்னென்னமோ கேஷாவி நிலமும் இல்லாம ஒண்ணுமில்லாம ரயில்வே ஸ்டேஷன் வாசல பிச்சடி காணுவாமே.
2: இல்லடா, இப்ப எரிச்ச ஒருபடி மண்ணில வந்துடுது. புறங்கட ஆறு அடக்கினா மட்டும்தான் அது அதுவும் தோண்டி தோண்டி எடுத்துருவாங்க.
1: அதேனா
2: ஏ
1: எப்படி இந்த விஷயத்தை ஒண்ணு செல்லும்.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: என்ன பேசினாலும் அம்மா உண்டு செல்றான். இந்த தத்துவத்தை சின்ன சுவரா மடமா இல்லா
2: உலகம்
1: ஒரு நாடகம் வேண்டி அதுல நாங்கள் எல்லாம் நடிகர் ரோல் சொல்றாங்களே.
2: இருக்கிற மேடையிலயும் உனக்கு ஆட தெரியாது, நீ உலக மேடையில ஆட போற? உலக மேடை எங்க இருக்குது? உலகம் எங்கடா இருக்கு?
1: உலகம் வந்து அந்த சுத்துற போலி
2: சுத்துற போல எங்க இருந்து சுத்திட்டு இருக்கு போல
1: உஷ்குள்ள மேலாம்
2: வச்சு உலகத்துக்கு போறியப்பா.
1: சும்மா செல்றாங்களே, நான்
2: ஒருத்தேனப்பா சும்மா பேசுறது ஜதார்த்தமா உண்மைய விஷயத்த பேசி சொல்லேனப்பா.
1: இது செல்றவங்க இருக்கிற வாயில மண்ணு சித்தம் வாயில
2: என்ன மண்ணு மண்ண நிக்கிறாங்க வாயில மண்ண போடவா?
1: அல்ல அப்படி இல்ல,
2: பேசணும்
1: தண்ணி ஒரு பேர் வரும்
2: முழு பேர் என்ன? அதுக்கு பதிலா நீ கோடீஸ்வரன் பிள்ளையா பிறந்திருக்க வேணும். கோடீஸ்வரன் அபிலாசன் ரெண்டு பேர் வந்திருக்கு.
1: அதுக்கு பிறந்த நாயினான் உங்களோட பின்னுகாரவாரு.
2: அதுக்கு பிறக்கிறதுல அவனுக்கு பிறக்கணும், அவன் பேர் கோடீஸ்வரன் இருக்கணும்.
1: சில பொண்ணு வாப்பட பேரும் கேட்பான். சரி, அந்த
2: வாப்பட பேர்டா கோடீஸ்வரன் பெறணும்.
1: கூட்டாளி மார்வல் எங்களுக்கு அப்படி சரி. அதுக்கு என்ன அர்த்தம் நானா?
2: குடுத்து வாழ்ந்திடாதே, பிறர் சிரித்து வாழ்ந்திடாதே. அதுதான் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்.
1: நானா கற்றுக்கொள்றதுக்கு வேற வழிவில் ஏதாவது ஈக்காண்டுதானே கேட்கிறேன்.
2: எவ்வளவு விஷயங்கள் இருக்குடா அபிலாஷன், நீ உண்மையில் நல்லவர்.
1: ஐயோ நானா
2: எதையும் உன்னிட்ட நம்பி கொடுக்கலாம்.
1: அப்படிதான் செல்றாங்க.
2: விஷயத்த சொன்னா அப்படியே கப்பூர மாதிரி பத்திடுவேடா.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: என்ன சொல்லு
2: அதோட நீ எடா இங்க இருந்து நல்லூருக்கு
1: எடுத்துக்கொண்டு
2: இல்ல நீ நடக்கணும் உனக்கு பின்னாடி நாய் வேற வேணும் நீ
1: வளர்த்தேன்
2: எங்க வாரான்
1: செல்வ சன்னிதி வாரா
2: செல்வ சன்னிதி எங்க இருக்குது அபிஷாவளி இல்லையா
1: அபிஷாவளி அது இங்கே தானே இங்க இந்த போட்பீட்டியா
2: அடே மொக்கனே அது வந்து போகணும் புண்ணால கட்டுவானால இருந்து அப்படியே குறுக்காரவா பருத்து தர சந்தி தெரியும் தானே செல்வ சன்னிதிக்கு போகணும்டா
1: அந்த பேர் தெரியும் எப்படி போறேன்னு தான் தெரியல நான்
2: அது நடந்துதான் போவேன் நீ பஸ்ல கொண்டு போனா அது ஒரு கதையா வருமா
1: இங்க இருந்து நான் அங்கேக்கு நடக்க அல்ல
2: அதுதான் ஒரு நாள்ல நடக்க மாட்டேடா அது 6 மாசமோ 2 மாசமோ போச்சு அது வரைக்கும் இந்த குரூப் போயிட்டே இருக்க வேணும் அது பற்றி விவரங்கள் போட்டுக்கொண்டே இருக்க வேணும் உன்னோட இப்ப மனுஷர் வாரது வளமே எல்லா விஷயங்களும் நடந்துருக்குது ஆனா முருகதாசன் வாரான் அவன் வழிகாட்டில நாங்க போய்
1: கொண்டிருக்கிறோம்
2: நாய்க்கும் வரும் தானியடா
1: உங்களோட கதையில நாய் வராம இருக்காதியா

0: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணி அமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு
3: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

0: நேரம் காலை 11 மணி.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 59,000 கடந்துள்ளது. இதற்கமைய வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவாகியுள்ள மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 59,638 ஆகும் என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இவர்களில் அதிகளவான நோயாளர்கள் கடந்த ஜூன் மாதத்தில் பதிவாகியுள்ளதுடன் அந்த நோயாளர்களின் எண்ணிக்கை 21,546 ஆகும். இதேவேளை ஜூலை மாதத்தின் கடந்த 4 நாட்களில் மாத்திரம் 4,251 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அதிகளவான டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளதுடன் இதற்கமைய அந்த மாகாணத்திலிருந்து 31,249 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதற்கு மேலதிகமாக தென்மாகாணத்தில் 9,507 நோயாளர்களும் சபரகமோ மாகாணத்தில் 5,172 நோயாளர்களும் இன காணப்பட்டுள்ளனர்.
1: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
2: சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்று சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. அதற்கமைய சர்வதேச சந்தையில் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 72.12 அமெரிக்க டாலர்களாக குறைவடைந்துள்ளது. அதே நேரம் WTI மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 68.78 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. அடுத்த மணித்தியால செய்திகளை பிற்பகல் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

லட்சம் முதல் பரிசு 20 லட்சமானது. ரூபாய் 1,00,000, 3,000, 100, 60 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: என்ன சரி ஒரு விஷயம் உண்டு, இது இவன்கிட்டே அறிஞ்சு இவன் மூலமாவே நாய்க்கு மனுஷனுக்கு என்ன நாய்க்கும் என்ன வித்தியாசம், நாயை கையில கொண்டு பணக்காரன் நாய்மா அறிஞ்சா பிச்சைக்காரன் இதை செல்றாங்க, இது என்ன உண்டு ஈயும் அப்படி இல்லைன்னா
2: சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு.
1: நீங்க சொன்னதுல நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், அதுல இந்த உள் நோக்கம் என்னன்னா
2: உள் நோக்கம் ஒன்றும் கிடையாது, வெளியில பப்ளிசிட்டி. அதே இடத்துல வந்து இன்றைக்கு உலகமே உன்னை பத்தி பேசுமாடா,
1: பேசுவே இல்லையே நான்.
2: அதால பிறகு வர்ற வருமானங்கள் வரையா வரும், அது நான் பிளான் பண்ணி சொல்லுவேன்.
1: ஆனா தாராவுக்கு சொல்லி நாய்க்கு கல்லால அடிக்க சொல்லி அப்படி அவர் அடிச்சு அவன் போயிட்டு நஷ்டமா ஏதாவது எடுக்கிறமாய் பிளானா,
2: அதுக்கு செட் பண்றேடா, அத வந்து அவனை உள்ளே தூக்கி போட்டு இன்னைக்கு எத்தனையோ விஷயம் நடந்துட்டு தானேடா இருக்கு. ஆனா உண்ட முருகதாசனுக்கு அடிக்கிறத பார்த்து
1: கஷ்டம் கஷ்டம்,
2: அதை செய்யறதுல விஷயமே இருக்கு.
1: முருகதாசுக்கு அடிக்கிறேன்
2: உனக்கு
1: ஐ கஷ்டம் தானா, ஐ செய்யலா
2: அதுதான். அப்ப நீ வந்து அதுக்கு அவனு குரல் கொடுக்க வேணும், எனக்கு ஒரு சப்போர்ட் வர வேணும். இன்னைக்கு வந்து முருகதாசனோட நடந்தவன் அபிலாசன் என்று சொல்லி ஒரு பேர் ஒன்று வரும்
1: தானே
2: விளங்குது. ஆனா எனக்கு அதுல ஒரு சந்தேகம் இருக்கத்தான் செய்யும்.
1: ஆனா
2: அபிலாசன் உனக்கும் முருகதாசனுக்கும் செல்வச்சின்னதுக்கும் தொடர்பு இல்லையேடா.
1: முருகதாசன் வந்து செல்வதந்திக்கு அந்த பக்கம் ஈக்கான், நான் செல்வதந்திக்கு இந்த பக்கம் ஈக்கேன். நாங்க ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு அந்த கச்சான் சாப்பிட்டோன்னு அங்கன ஒரு கேம் உண்டு அமைக்கிற தாரியாவை செட் பண்ணி நாய்க்கு ஏசுற செல்லிட்டு அதை வச்சு என்ன நாய்க்கு ஏசிட்டான் என்ன நாய்க்கு ஏசிட்டான்
2: நாய் என்று சொல்லப்படாது. நீ எப்ப நாய் என்று சொல்றியோ நீ ஆகும். மனிதருக்கு
1: சமமான
2: சமமானவன் விளங்குதா, ஒரு நல்ல மணியான் ஒரு பேரை வைக்கணும், இல்லாட்டி வந்து நீ சொன்ன மாதிரி தாசன் முருகதாசன் ரெண்டு பேரை வச்சிருக்கணும், இல்லாட்டி ஆறுமுகன் ரெண்டு பேரை வச்சிருக்கணும், இல்லாட்டி கந்தன் ரெண்டு. இப்ப நீ போற இடத்தை பொறுத்து வைக்க வேண்டும்,
1: பக்தி சம்பந்தமான ஒரு நல்ல ஒரு பேர் ஒன்று வச்சு ஆக்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க.
2: ஆனா உங்க பேரையும் மாத்த வேண்டி வரும்
1: அபிலாஷன், என்ன அது இப்படி மாத்திரங்க பாப்பா கேஸ் போடுவாங்க.

0: இது நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: நல்ல இடத்துக்கு வந்தான். இந்த பேரை மாத்தினா கேஷ் ஆயிருமே. இப்பயே 1000 பேர் ஆள் விழுங்கின்றா என்ன அபுலாஷ் என்ன கேட்டுக்கொண்டிக்கா. இன்னொரு பேரை மாத்த போய் அதுல வந்து பொண்டாட்டிக்கு பதில் சொல்லி, வீட்டுக்கு பேர் பதில் சொல்லி, ஊரெல்லாம் பதில் சொல்லி, இருக்கிற பேரு நாசமா போயிட்டு.
2: அபுலாஷன் நானா? நீ கோடீஸ்வரர் நான் ஒண்ணுமா இல்லையா?
1: அதுக்காகத்தானே இவ்வளவு கஷ்டப்படுறேன்.
2: உனக்கு காசு வேணுமா இல்லையா?
1: யாருக்கு நானா காசு தேவையில்லை?
2: காசு சும்மா வராதுடா, புகழோட பெரும் புகழோட தான் வருமாடா.
1: வர வேணும் தான், அப்படித்தான் வரும்.
2: அப்ப நீ அதை எடுக்கிறன்னு சொல்லி சொன்னா சும்மா வருமோ?
1: வராதே.
2: அப்ப நீ இப்படி சில விஷயங்களை செய்யத்தான் வேணும்.
1: என்னமா விஷயம்?
2: கொழும்புல உன்ன தெரியும், அபுலாஷன்
1: எல்லாருக்கும் தெரியும்.
2: ஆனா நீ வந்து உன் முகத்துல பெரிய ஆளுன்னு சொல்லி பப்ளிசிட்டி கிடையாது.
1: இல்ல, அப்படி இல்ல, முகத்தை
2: யாருக்குமே தெரிஞ்சா தெரியாது.
1: ஏ தெரியும், என்ன தெரியாது நானா?
2: அப்ப நீ பவுனியாவுக்கு அங்கால தாண்டினேன்னு சொல்லி சொன்ன நீ வந்து வேறொரு
1: பேர்தான்.
2: விளங்குதா? நீ வந்து சாதாரணமா அதுக்குரிய வார்த்தையை சரியான முறையில பேச
1: வேணும்டா. அந்த மாதிரி நானா வருமா? எனக்கு அந்த தமிழ் பாஷையில் வராவே. நான்
2: இல்ல, இன்ன மாதிரி கொஞ்சம் உனக்கு கூட பாச தேவையில்லை. நீ வந்து வேணுமெண்டா ஒரு சோப்பு கலர் மாஸ்க் மாதிரி வாயில
1: போடுவான். கப்புறால
2: கதையே கூடாது. உனக்கு டிரான்ஸ்லேட்டருக்கு நான் ஒருத்தனை தார். அவன் வந்து சொல்லுவான், இவர் வந்து பெரிய மூணு மந்திரம், மூணு மந்திரம் சுவாமி.
1: கடைசி நேரம் நெஞ்ச டச் பண்ணிட்டீங்கன்னா
2: என்ன பேர் உனக்கு?
1: கபுலால்.
2: இப்படி சொன்னேன்னா உன் உரிச்சு
1: அடிச்சிருவாங்க.
2: நீ வாய துறங்க கூடாது. இந்த இவன் என்னத்தை கேட்டாலும் கும்பிடுறதான் வேலை. ஒரு வேல் ஒன்று உனக்கு தருவேன். அந்த வேலை வச்சு தூக்கி தூக்கி
1: கும்பிட்டுக்க.
2: அடிக்கிற கும்புடுற பட்டைய நல்லா பூசுற உருத்ராஜக கொட்டைய தலையில அப்படி போட்டு வச்சு நிக்கிற சங்கு காலத்துல அதை கொழுவ விடுற நடந்து போயிட்டு இருக்கிற ஆரோட போற
1: நீங்க செட் பண்ணி தருவே அவனோட
2: முருகதாசனோட.
1: முருகதாசன் கூட்டி போயிருந்தேன்.
2: முக்கியமானவன்
1: முருகதாசுக்கும் இதெல்லாம் போடணும். உடுப்பாட்டு
2: முருகதாசன் அவன் அவன் பாட்டுல ஒரு பெலிட்டை போட்டு அவனுக்கு வெளிச்சத்துக்கு தெரிகிற மாதிரி ஒரு லைட் போடுற அந்த பெலிட்டையும் போட்டும் அவனை பாதுகாத்துடலாம்.
1: நான் இப்ப நான் போறே சாரி. முருகதாசியையும் கூட்டி போகணும்.
2: அவனால அதனோட உனக்கு புகழ் கிடைக்க போகுது.
1: முருகதாசா
2: விளங்குதே.
1: சரி,
2: அப்ப உன்னோட கொஞ்சம் செட் பண்ணவும் வேணும்.
1: கேட்டாலும்
2: நீ சுத்தி இறக்கி கட்டிட வேணும். என்னத்த கேள்வி கேட்டாலும் தூக்கி தூக்கி கைய தூக்கி காட்டிக்கொள்ள வேண்டியது. கும்பிட
1: அந்த
2: விஷயத்தை செய்யணும். அதனுவான் இதனுவான் ஊரே இப்படி பிரச்சனை. அவனை இவனை எல்லாம் கேட்பாங்க. என்ன செய்யணும் நீ?
1: கும்பிட்டாச்சு விட்டாச்சு, கும்பிட்டாச்சு விட்டாச்சு.
2: தச்சேலாம் உன் துணிய கலட்டினாலும் நீ எதுவும் கிடைக்கப்படாது.
1: தெரியாமா உன்னோட
2: பேட்டி காண வருவாங்க. நீ அற்புதத்தை நிகழ்த்தின மூணு மந்திர அடிகளார் என்று சொல்லி சொல்லுவாங்க. இவன் என்னத்தை சொன்னாலும் நீ இப்படிதான் விளங்குதே.
1: அறிவு உடம்பு பூரா அறிவுடா.
2: உனக்கு உண்டியல் கணக்கில காசு தருவாங்க. எல்லாத்தையும் வாங்கி வாங்கி பொதுக்கமா கவனமா
1: வச்சுக்கலாம். வச்சு அதுல வச்சுக்கொள்ள வேணா நானா?
2: அதெல்லாம் நடக்கும்.
1: டிரான்ஸ்லேட்டருக்கு தாராவது ஓடுமே நானா?
3: சக்திவேல்.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது. பாதிப்புமில்லை முருகதாசிக்கு பானோட துண்டு வாங்கி கொடுத்தாச்சு. எனக்கு உண்டியில் நான் பேசவும் தேவையில்லை. இவ்வளவு அருமையான உண்டியில் ஏதாவது கொஞ்சம் சரி பில்ல நான் குடுக்கணும். உதவி செஞ்சார்த்தானே மனுஷன், இன்னும் அதை செய்யத்தான் ஓணும். மாற கேஸ் பாருங்கண்ணா, என்னையே கவனிக்கிறாங்களோ இல்லையோ, முருகதாசுக்கு அப்படி காசு மாலையா போடுறானோ, தண்ணி போத்தல் கணக்கில் கொடுக்குறான். என்ன இந்தாலும் அந்த நாய்க்கு கொடுக்குற மரியாதையை கொடுக்குற மக்கள் ஈக்காங்களே, ஈக்க வரைக்கும் இது இல்லை. இல்லைனா கண்ணை துறக்காம இந்த அற்புத காட்சி வழியெல்லாம் நான் பார்த்து ஈக்கலுமா? ஷா ஷா ஷா, செல்லி வேலை இல்லை. முருகதாசால எனக்கு பெருமை. என்னால முருகதாசு குழும்புல இருந்து நடந்து இது வரைக்கும் ஓம் அந்தகி வந்துட்டோம். ஓம் அந்த சில்ற மாதிரி அமைதியா பசிண்ட ஒரு மாங்க மரம் மீகி கீழே இருக்கேன். போனை பார்க்கல பாப்பா, என்ன நடந்து இருக்கீங்க சொல்லி. முருகதாசுடன் சாமியார் சக்தி வேல்முரு சாமி போட்டோள், முருகதாசு போட்டோள் மந்திரவாதி, உலக அதிசய ஞானி. ஐயோ, இவ்வளவு பட்டமெல்லாம் இருக்கு இந்த பக்கத்திலே போட்டிக்கானே. மூடு மந்திர அடிகளால் முருகதாசோடு இலங்கையை கலக்க வந்து கொண்டிருக்கும் கடவுள்னு வேற செல்லிக ஞான சிகாமணி, புத்தி சிகாமணி. அல்லோ, இந்த பேரை வச்சே முடுக்கு போடும் அட்ரஸ வேற கேட்டிருக்கான்னு பில்ல நான் சில எட்ரஸ போட்டுக்கொள்ளும் இருக்கு. அப்படி என்ன போட்டு மூவாளெல்லாம் போட்டு வச்சிருக்காள் பில்ல நானக்கு கோல் உண்டு எடுத்து மத்திய கதையை செல்லணும் ட்ரை பண்ணி செல்லும். ஹலோ ஹலோ, இவரும் சில பேர் முருகதாசோட போறாரோ தெரியாது, செல்ல தெரியல, நல்ல சான்ஸ் உண்டுதான். என்ன சரி சரி இந்தாலும் ட்ரை பண்ணுவோம் மறுபடி. ஹலோ
1: ஹலோ,
0: ஆமா பில்ல நானா,
1: எங்க நிக்கிறேப்பா?
0: ஓமந்த சந்தில நிக்கிறேன் நானா.
1: உண்மையில ஒரு மந்தையன் தான்டானே.
0: நான் நான் அப்படி சொல்றீங்க
1: என்னன்னு சொன்னா உனக்கு நான் சொன்னா எங்க இருந்தாலும் உனக்கு உனக்கு என்னதுக்கு போனே?
0: உன்னோட
1: சேர்ந்தவங்க வீடியோ பண்ணி அவங்க வேறையா பப்ளிசிட் பண்ணாண்டா இவ்வளவு நேரமும் கிட்டதெல்லாம் வீணா போயிருமாடா.
0: நான் அவ்வளவு மாட்டேன், தாருமையில நானும் நீங்க அனுப்பின டிரான்ஸ்லேஷனும் எங்கட எங்கட நாய் மட்டும்தான் ஈனானா.
1: முருகதாசனை ஏத்த மாட்டாங்க.

0: தொடர் தொடர்கிறது.
1: வரவேற்கிறதுக்கு செல்வ சின்னதை மக்களே ரெடியா இருக்கிறாங்க.
2: அப்படியேனா
1: நீ இந்த வார்த்தைகளையும்
2: பேசுறேன்,
1: செயல்பாட்டுலதான் உங்க சக்சஸ் இருக்கு. இன்னைக்கு அவ்வளவு தூரம் உன்ன பெரிய ஒரு விஷயமா ஆக்கி வச்சிருக்குது. இன்னைக்கு வந்து அவனவன் எத்தனையோ விஷயங்களை செய்தாங்க. கிளிச்சாத்திரம் செய்தான், வெத்தில சாத்திரம் செய்தான், இப்ப நாய் சாத்திரத்துல
2: நினைக்கிறேன். ஐயோ,
1: அவன் சொல்றத செய்யக்கூடிய ஒரு நிலைமையில நீ ஆள் ஆக்கிட்ட. அதனால தேக ஆரோக்கியமா நீயும் இருந்தோம்.
2: நீங்க சரி, நான் கையை கெடுத்து கும்பிடுறமாய் நான் கும்பிடுறமாய் முருகதாசனும் கும்பிடுறான்.
1: என்ன சொல்றது, பண்டியோட சேர்ந்தது தின்னுமன்ற மாதிரி
2: யார பண்டிங்கனால
1: அது சொன்னாங்கடா, பண்டியோட சேர்ந்ததும் தின்னுமன்ற மாதிரி உன்னோட சேர்ந்துருக்கு தானே.
2: அது இப்ப என்னைக்கு சொல்றீங்க நான்?
1: இல்ல இல்ல, கும்பிட வச்சுட்டீங்க
2: அப்படின்னா என்ன சொல்லி
1: எல்லாத்தையும் செய், பிரச்சனை இல்ல, நியாயமான முறையில செய். ஆனா ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, அத நான் ஒரு சின்ன பிள்ளையோடு விட்டு இருக்கிறேன் உனக்கு.
2: என்னன்னா?
1: அத நீ அத கொஞ்சம் சரிப்படுத்திக்கோ.
2: சொல்லுங்க சொல்லி. என்ன?
1: அதாவது உனக்கு இண்டிகேட்டர் இருக்கு, நாய்க்கு பேர் சர்டிபிகேட் இண்டிகேட்டர் இருக்கா? அதுக்கு நீ சரியான முறையில ஊசி போட்டு அதை பண்ணி இதை பண்ணி பராமரிச்சுன்றது இருக்கா?
2: இல்ல, அதெல்லாம் எங்க பண்ண? நானா
1: ஊர்னே தானே,
2: ஊர்ல சும்மா வந்தே தானே அப்படி பிஸ்கட்டை போட்டு
1: கொடுத்தோம். அத மாதிரியே நீ பேசிக்கோ. அதுக்கு வேற நீ பெரிய எல்லாம் பேசிக்கல, எல்லாம் உண்டுன்ற மாதிரி நீ பேசிவிட்டேன்டா, அதுக்கப்புறம் பிரச்சனை ஆயிரும்.
2: நானே அப்ப இப்ப என்னன்னு சொல்லி தாருன்னு கேட்டா?
1: அடே மொக்கனே, இது தானியடா மூலகட்டம் என்றது. எவன் கேட்டானு நீ பேசாதவன் தானியடா. ஊமை அடிகளார், நீ எப்ப சுழஞ்சனை பேசுறியோ எல்லாம் சுழஞ்சு போச்சு.
3: ஐயா வணக்கம். நீங்க தான் ஊமல் அடிக்கல் சாமியாரா? சரி, நான் வார வழியில உங்களை பாக்குறது தான் வந்தேன், ரொம்ப தூரம் வந்தேன். அப்படியா? நாய் ஒன்றும் கூட்டிட்டு வரீங்க தானே நீங்க? உங்களை பாக்கலான்னு தான் வந்தேன். இடையில எனக்கு ஒரு கோல் வந்துச்சு. சரியா? நான் ஆக்சுவலா இன்ஸ்பெக்டர், இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் நான் தான். சரியா? பில்லா அந்தவர் கோல் பண்ணாரு. சார், நான் இவ்வளவு பேசுறேன்னு நீங்க பதில் பேச மாட்டீங்களா? இப்ப பேசுவீங்க பாருங்க. எனக்கு எனக்கு பில்லா அந்தவர் கோல் பண்ணாரு. பில்லா பில்லா கோல் பண்ணாரு. கோல் பண்ணி உங்களோட பேரை சொன்னாரு, அபுல் ஹாசன். உங்க முழு பேர் இப்ப நீங்க சொல்லுங்க பாபா. இப்ப நீங்க சொல்றீங்களா, கம்பிக்குள்ள போய் சொல்றீங்களா?
2: ரெண்டு மூணு நாளா பேசாம வந்த சுத்த தொண்டவரை கொஞ்சம் கடிச்சு தாரு சென்னு சொல்றீங்க.
3: எங்களுக்கு பில்லா தான் கோல் பண்ணி சொன்னார்.
2: என்ன சொன்னார்?
3: இப்ப நீங்க எவ்வளவு காசு வச்சிருக்கீங்களே, டின் நம்பர் இருக்கா உங்ககிட்ட?
2: என்ன விஷயம்?
3: இல்ல, நீங்க உங்க பேர் என்ன?
2: பேர்
3: உண்மையை மட்டும் சொல்லணும். அபுலாஷன் தானே உங்க பேரு?
2: அவருக்கு
3: செய்ய மாட்டோம், ஜீவன் அவரை விட்டுருவோம். நீங்க வாங்க எங்களோட.
2: வாயுள்ள ஜீவன் ஒரு பில்லா ஐக்கியாரு, அவரோட பேசி பாத்தீங்க.
3: அவர் தான் எங்களுக்கு சொன்னது விஷயம் எல்லாத்தையுமே.
2: உண்மையா அவர சொன்னாரு?
3: ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்தாரு.
2: அது போய் நானா போய் நானா போய் ஜெயிக்கிறாரா? சக்கிலி கட்டிட்டு

வாரத்தின் சொந்தங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமான இனிமையான மதிய பொழுது வணக்கம். தொடர்ந்து 3 மணி வரை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இனிமையான பாடல்களோடு, இனிமையான காதல் பாடல்களோடு வசனத்தில் என் சுவாச காற்றிய நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நேரம் 12 மணி.

அப்துல்லா திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடலோடு சந்தோஷமாக வசந்தத்தின் இன்சுவாச காற்றை நிகழ்ச்சியை நாங்களும் வரவேற்றிருக்கிறோம். இதே போல அடுத்தடுத்த இனிமையான காதல் பாடல்கள் இன்சுவாச காற்றை நிகழ்ச்சியை தொடர்ந்து 3 மணி வரைக்கும் அலங்கரிக்க தயாரா இருக்கு. இனி சந்தங்களை நீங்களும் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த பாடல்களை நிகழ்ச்சி வாயிலாக விரும்பிக்கலாம். அதே போல வாழ்த்துக்களை கூட நீங்க பரிமாறிக்கொள்ளலாம். தொடர்ச்சியாக நிகழ்ச்சிக்கு நீங்களும் அழைப்பை ஏற்படுத்தி இணைந்து கொள்ள கால் பண்ணுங்க. 01212 125 001 அல்லது 01212 125 112 க்கு தொடர்ந்தும் பேஸ்புக் பக்கமாகவும் நீங்க இணைந்து கொள்ளுங்க. ஒலிக்கவர்கின்றது பாடல் இது வண்டிச்சோலை சின்ராசு திரைப்படத்துக்காக இடம்பெற்ற பாடல்.

0: இனிமையான திரு பாடலு கேட்டுட்டு வந்திருக்கிறோம். வசனத்தின் சுவாச காற்றை நிகழ்ச்சியின் வாயிலாக நேரம் 12:10. இந்த நேரம் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். ஹரோல் சந்திரா அப்படியா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி?
0: நல்லா இருக்கிறேன். காவல் கடமையோட இருக்கிறீங்க அப்படியா?
1: ஆமாம், இந்த காவல் கடமை யாரும் இல்லை, வசந்தம் துணையாக இருக்கு.
0: துணையாக இருக்கு. ஓகே, சூப்பர். அப்புறம் உங்களை மகிழ்விக்க இனிமையான பாடல்கள் தொடர்ந்தும் தயாரா இருக்கு. தொடர்ந்தும் வசனத்தோடு இணைந்திருங்க சரியா?
1: பாடல் கேட்பதற்கு கல்முனை மகிழ்ச்சியை சேர்ந்த ஐரின் ஹவுகோன், யாழ்ப்பாணம் பருத்தித்துறையை சேர்ந்த சியாமலா, காரதியை சேர்ந்த ரங்கநாயகி, முரகட்டான் சேர்ந்த தேவபுரத்தைச் சேர்ந்த உரிமையாளர் தீபா, மற்றும் கல்முனை கச்சிமாபுரத்தில் இருக்கின்ற லயனல் விஜயன், சில்டன் செலர், புதியநீலாவணி கிருஷ்ணா, மருதமனை பிரதான வீதி, புட்டுக்கடை புகாரி, அனைவரையும் இணைத்துக் கொண்டு
0: சரி அனைவருக்காகவும் பாடல் கேட்கலாம். ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.

0: வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.

0: ரஹ்மானின் இசையில் பவித்ரா திரைப்படத்துக்காக பெற்ற அருமையான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்தது. நேரம் 12:27 இன்சாசக்காற்றி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேரம் அடுத்தும் உரந்து சொந்தம் அளிக்கும். சரி, ஓகே, தொடர்ச்சியாக சந்தைகளை நீங்களும் நிகழ்ச்சிக்கு அழைப்பு ஏற்படுத்தலாம். 0122-5505 or 0122-5111 கால் பண்ணுங்க. அப்படின்னு சொல்லும் போது அடுத்தும் ஒரு சொந்தம். வணக்கம். வணக்கம். ஹலோ, அழைப்புல இருக்கிறீங்க, பேசுங்க. வணக்கம், யார் இது?
1: வணக்கமா,
0: யார் பேசுறீங்க?
1: ராஜேந்திரன்.
0: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? வாசல்ல இருந்து வருவாங்களா, இப்ப வருவாங்களா அப்படின்னு சொல்லி கண்டிப்பா வருவாங்க. கொஞ்ச நேரத்துல சரி, நாங்க எப்பவுமே உங்களோட தான் இருப்போம், இணைந்திருப்போம். சரியா? அடுத்த ஒரு அருமையான பாடல் யாருக்காக கேட்கலாம்?
1: ஆமாமா, எனக்காகவும் என் மகள் சுதாகர் சார் கண்டியில, என் மருமகள் பவானி இருக்கு கண்டியில, தலைமையான கலதா வண்டியில மாற்ற கலதா வண்டி புகழ் குடும்பத்தினர் மற்றும் சேம்குமார் இருக்காரு நீர்க்குழம்புல, மற்றும் எட்டையில கருங்க வெற்றியில சிவா இருக்காரு, மற்ற அனைவருக்கும் கேட்போம்.
0: சரி, அனைவருக்காகவும் அடுத்தும் ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியில தயாரா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இந்த கொண்டமைக்கு.
1: நன்றிம்மா.

புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் வசந்தம்

நாம் கேட்டு பார் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல், அருமையான காதல் பாடல் நிகழ்ச்சி அலங்கரித்து சென்றது என்சோச காற்றி நிகழ்ச்சியின் வாயிலாக. நேரம் 12:40 இந்த நேரம் எங்களோட பேஸ்புக் பக்கமா இணைந்திருக்கிற சொந்தங்களை இணைத்துக் கொள்ளலாம். சுதன் புஷ்பராஜ் இணைந்திருக்கிறார். அன்பான வணக்கங்கள், நிகழ்ச்சி ரொம்ப அருமையா இருக்கு, கேட்ட எல்லா பாடல்களும் பிடிச்சிருந்துச்சு, தொடர்ந்து இனிமையான பாடல்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நானு ஓயாலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். ஹட்டன்லிருந்து பரமானந்தன் வசீகரன் இணைந்திருக்கிறார் நிகழ்ச்சியோடு. தினேஷ் இணைந்திருக்கிறார் ஹப்கோட்ல இருந்து. உறவுகள் எல்லோருக்காகவும் ஒரு இனிமையான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதே நேரம் இன்றைய தினம் வந்து லொகேஷன் தனது பிறந்த நாளை வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாரு. லோகேஷனா இருக்குமோ, சரி ஓகே, அவரும் பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்கிறதா சொல்லி இருக்கிறாரு. அப்பா அம்மா மற்றும் உறவுகள் அனைவரும் இணைந்து அவர் வாழ்த்துறதா சொல்லி இருக்கிறாங்க. சரி, அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்களை வந்து நாங்களும் அவருக்கு சந்தோஷமாக நிகழ்ச்சியில் நாங்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்தகளிலிருந்து அரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். அதே போல வந்து எங்களோடு இணைந்திருக்கிறாங்க ஷகிலா, செங்கலடியிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அக்கறைப்பற்று பப்டேலிருந்து நிசார் இணைந்திருக்கிறார் அன்பான வணக்கங்களோடு. ஆரியம்பதியிலிருந்து இதயரத்தினம் இணைந்திருக்கிறாரு. இன்ஸ்வாச காற்றி நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். இடம்பெற்ற எல்லா பாடல்களும் அருமையிலும் அருமை அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் நிஷா மாவனிலிருந்து இணைந்திருக்கிறாங்க. உறவுகளுக்காக பாடல் பிபி கேட்டு அனைவருக்காகவும் அடுத்து ஒழிக்க வருகின்றது இந்த பணத்தீரத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல். இன்றைய ஸ்டார் நடிகை மும்தாஜ்.

0: உற்பத்தியாளர் சேவைகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி அணை சீர்த்து 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சமானது. ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கிலத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: மேல் மாகாணத்தில் உள்ள 23 டெங்கு அதி அபாய வளையங்களை உள்ளடக்கும் வகையில் இன்று விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை ஒன்று முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த விசேட நடவடிக்கை கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஒருங்கிணைப்பில் செயல்படுத்தப்பட உள்ளது. சுகாதார பிரிவினர், முப்படையினர், போலீசார், மாவட்ட செயலகங்கள், பிரதேச செயலகங்கள், ஊராட்சி மன்றங்கள் மற்றும் தன்னார்வ அமைப்புகள் உள்ளிட்ட பல அரச மற்றும் சமூக சேவை நிறுவனங்களின் கூட்டு பங்களிப்புடன் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. டெங்கு ஒழிப்புக்கான பொதுமக்களின் பங்களிப்பை அதிகரிக்கும் நோக்குடன் இத்திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது.
2: வசந்த FM வெளிநாட்டு செய்திகள்.
3: கிழக்கு யுக்ரைனின் முக்கிய தொழில் நகரமான கொஸ்தாந்திக்காவை தங்களது படைகள் முழுமையாக கைப்பற்றிவிட்டதாக ரஷ்யா ராணுவ தளபதி ஜெனரல் லவேரி ஜனாதிபதி புட்டினிடம் உத்தியோகபூர்வமாக தெரிவித்தார். இதன் ஒரு முக்கிய யுக்திசார் வெற்றி என புட்டின் பாராட்டியுள்ளார். இதேவேளை ரஷ்யாவின் இந்த வெற்றி கூச்சலை யுக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அடியோடு மறுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த மனத்தியல செய்திகளை பிற்பகல் 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதி அணை சீர்த்து 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சமானது. ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கிலத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
4: நிமிர்ந்த நடை.

0: காத்திலிருந்தும் திரும்புவதற்காக பெற்ற அருமையான பாடலோடு சந்தோஷமாக வசந்தத்தின் சுவாச காற்றிய நிகழ்ச்சியை வந்து இந்த மனத்தீலத்தில் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த மனத்தீலத்திலும் கடந்த மனத்தீலத்தில் போல இனிமையான அருமையான பாடல்களில் ஒழிக்க தயாரா இருக்கு. இந்த நேரம் மழைப்பிலோர் சொந்தம் பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் அக்கா. வணக்கம். நிசாம்.
0: நிசாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கா. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். எந்த இடம் அப்படின்னு சொன்னீங்க நிசாம்?
1: நீர்கொழும்பு.
0: நீர்கொழும்பு எல்லாம் எப்படி இருக்கு?
1: கொஞ்சம் நல்ல வெயிலா இருக்கு.
0: ரொம்ப வெயிலா இருக்கு. ஓகே நிசாம், அப்புறம் சொல்லுங்க, உறவுகள் எல்லாம் எப்படி இருக்காங்க? உள்ள வீட்டுல எல்லாம்
1: எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. உங்களோட வீட்டுல எப்படி இருக்காங்க?
0: எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா? கேட்ட பாடல்கள் எல்லாம் இதுவரை
1: இதுவரை நல்ல பாடல்கள். அக்கா
0: சரி ஓகே நிசாம்,
1: நீங்க எங்களோட இருக்கும் வரைக்கும் எங்களுக்கு நல்லா.
0: ஆஹா, தொடர்ந்து வஸ்தத்தோடு இணைந்திருங்க. சரி ஓகே நிசாம், பாடல் யாருக்காக கேட்கலாம்?
1: பாடல் உங்களுக்காகவும் எனக்காகவும். யூகே லேக்கு எங்கட முசாத் மச்சான் ரீமா, கண்ணத்தோட்டையில எங்கட ஷரீன் சஹ்ரான் சப்ராஸ் அம்பாஸ் அவங்களுக்காகவும், வசந்தம் கேட்கும் அனைவருக்காகவும். எனக்கே நீங்க ஒரு பாடல் ஒண்ணு தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: நீங்க அன்னைக்கு கேட்டேன்னு கிடைக்கல.
0: என்ன பாடல் கேட்டீங்க சொல்லுங்க.
1: அலை அலைபாடு படத்திலிருந்து எங்கெங்கும் புன்னகேன், அதுல ரெண்டு பாட்டு இருக்கு.
0: சரி, அந்த பாடல்
1: ஒரிஜினல் பாட்டு.
0: சரி ஓகே, அந்த பாடல் வந்து தர முயற்சி செய்யறேன். தொடர்ந்து நிகழ்ச்சிகள் கணிசாம். சரியா? நன்றி. தொடர்ச்சியாக சந்தைகளை நீங்களும் நிகழ்ச்சிக்கு அழைப்பினை ஏற்படுத்துகிறது. கொள்ளலாம் பாடல்கள் பிபி கட்க கால் பண்ணுங்க 0122 75 00 1 அல்லது 0122 75 111 பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம் வாங்க. ஒலிக்க வருகின்றது பாடல். இது அவள் வருவாளா? திரைப்படத்துக்காக பெற்ற பாடல்.

பாதையில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு

0: வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.

0: சாந்தி போமா திரைப்படத்துக்காக பெற்றோர் அருமையான பாடல் வசனத்தின் சுவாச காட்சி நிகழ்ச்சியில் ஒழித்து போய் இந்த நேரம் 1:28. வணக்கம்.
1: வணக்கம் அவினாக்கா.
0: சந்தோஷமான வணக்கம். யார் இது?
1: லோஷா.
0: எப்படி இருக்கீங்க? சரி, ஓகே லோஷா. அப்புறம் சொல்லுங்க. நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம், எல்லாரும் நல்லா இருக்கிறோம். பாடல்கள் பிடிச்சிருக்கா லோஷா? சரி, அப்புறம் சொல்லுங்க, சமையல் எல்லாம் சமைச்சு முடிச்சிட்டீங்களா? வேலைகள் எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு முடிஞ்சு. சரிமா, சரி. அப்புறம் ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடித்த நடிகர் யார், நடிகை யாருன்னு சொல்லுங்க. சரி, ஓகே. சிறப்பு அடுத்த பாடல் யாருக்காக சொல்லுங்க லோஷா. என்ன பாடல்? என்ன பாடல் பாடுங்க. சூர்யா ஜோதிகா பிடிக்கும் அப்படின்றதால அவங்க நடிப்பில் வெளியான பாடல். சரி, ஓகே. யாருக்காக அந்த பாடல் சொல்லுங்க, யாருக்காக பாடல்? சரி, ஓகே. அனைவருக்காகவும் பாடல் கேட்கலாம் லோஷா. ரொம்ப ரொம்ப நன்றி.
1: நன்றி அக்கா.
0: சரி, அவங்க விருப்பி கேட்டு அதே பாடல் அடுத்து ஒலிக்க வருகின்றது.

சிஷ்யா திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் வசந்த தின்னின் சுவாச காற்றை நிகழ்ச்சியில் வந்து ஒழித்து ஓய்ந்திருக்கின்றது. நேரம் இப்போது சரியாக 1:40 ஆகின்றது. இந்த நேரம் தொடர்ந்து ஏராளமான சொந்தங்கள் என்னுடைய பேஸ்புக் பக்கமா இணைந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு, பாடல்கள் அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களோடு இணைந்திருக்கிறாங்க. இப்போ இணைத்துக் கொள்ளுதான் பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோடு வந்து இணைந்திருக்கிறார் கிருஷ்ணபிள்ளை, இணைந்திருக்கிறாரு பெரிய நீலாவணியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறதா சொல்லி, அதே நேரம் தேவராஜா இணைந்திருக்கிறாரு, அவரும் தெய்யோ வீட்டிலிருந்து இணைந்து கொண்டு அவர் வந்து தயாளன் முசாகிருக்காக ஒரு அருமையான பாடல் தாங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அவரும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். எங்களோட கற்பையா கலைச்செல்வன் இணைந்திருக்கிறார் பொக்கமந்தலாவிலிருந்து, பாலச்சந்திரன் பசடையூர்லிருந்து இணைந்திருக்கிறார், அதே போல பெருமாள் இணைந்திருக்கிறாரு, அவரும் புவாக்பிட்டியிலிருந்து நிகழ்ச்சி கொண்டிருக்கிறதா சொல்லி இணைந்திருக்கொண்டு, இந்திரா, துஷாந்தன், திவாகரன், தினூஷன், ராணியா, இசனியாக்காக ஒரு அருமையான பாடலில் தாங்க அடுத்து அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார், அதே போல குறிஞ்சாக்கணிலிருந்து அசுருடன் இணைந்திருக்கிறாரு, நூர்ஜவான், அதே போல அன்வர், ரியாசத், ரிகாஸ், ரீனா குட்டிக்காக பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். இணைந்து கொண்ட அன்பு சிந்தங்கள் எல்லோருக்காகவும் அடுத்து நாங்கள் கேட்க போறது இந்த மனத்தீரத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல், இன்றைய ஸ்டார் நடிகை மும்தாஜ்.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போது 1:48 நிமிடமாகின்றது. ஞாபகப்படுத்துகின்றோம், டேக் கேர் வேலை திட்டம் தொடர்பாக, அதாவது வீதி விபத்துகள் தொடர்பாக வந்து பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வு மட்டும் விஷயமான ஒரு வேலை திட்டம் தான் இந்த டேக் கேர் வேலை திட்டம். சுயாதீன ஊடக வலிமை மற்றும் ஒரு சிறப்பான வேலை திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரி, வீதிகளில் நாங்களும் பயணிக்கிற நேரங்களில் மிக மிக அவதானத்தோடு நாங்கள் எப்பவும் பயணிக்க வேண்டும் என்பதை இந்த நேரம் ஞாபகப்படுத்திக் கொண்டு, நேரம் இப்போது 1:49 நிமிடமாகின்றது.

0: அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநி தானை சீர்த்து 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டை பாக்கு இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: மண் சரிவு காரணமாக நேற்று மாலை முதல் ஹெட்டன் உரேலிய பிரதான வீதியின் போக்குவரத்து ஒரு வழிப்பாதையாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக நேற்றைய நாள் முழுவதும் ஹெட்டன் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக குடாகம பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும் குறித்த மண் சரிவினால் வீதியின் போக்குவரத்து ஒரு வழிப்பாதையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஹெட்டன் போலீஸ் போக்குவரத்து பிரிவு அதிகாரிகள் தெரிவித்தனர். பிரதான வீதியில் ஏற்பட்டுள்ள மண்மேட்டை அகற்றும் பணி நடைபெற்று வருவதாக நோவுட் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் நிறைவேற்று பொறியியலாளர் பிரிவினர் தெரிவித்தனர்.
2: வெளிநாட்டு செய்திகள்
3: மத்திய கிழக்கிலிருந்து திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு விநியோகம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதை அடுத்து எரிவாயு விநியோகம் மீது விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை இந்திய அரசு நீக்கியுள்ளது. ஹோமுஸ் நீரிணையினூடாக எல்என்ஜி கப்பல் போக்குவரத்தில் ஏற்பட்ட தடங்கல்கள் காரணமாக கடந்த மார்ச் மாதத்தில் அவசரகால அரசாங்க நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தன. முன்னுரிமையற்ற துறைகளுக்கான எரிவாயு விநியோகத்தை தற்காலிகமாக நிறுத்தி நாட்டின் முக்கிய நுகர்வோருக்கு அந்த எரிவாயு விநியோகத்தை திருப்புவதற்காகவே இந்த அவசரகால நடவடிக்கைகள் அப்போது மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த மனத்தியல செய்திகளை மாலை 3 மணிக்கு எதிர்பார்க்கும்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி தானை சீர்த்து 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டை பாக்கு இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
4: நிமிர்ந்த நடை

0: இளையராகம் திரைப்படத்து காகட பெற்றோர் அருமையான பாடல் நிகழ்ச்சி அலங்கரித்து சென்ற நேரம் 2:09 ஆகின்றது. தொடர்ச்சியாக வசந்தத்தின் சுவாச காற்றிய நிகழ்ச்சியோடு 3 வரைக்கும் நீங்க இணைந்திருங்க. உரிமையான அடுத்தடுத்து பாடல்கள் ஒலிக்க தயாரா இருக்கு. சந்தோஷமாக இப்ப எங்களோட பேசுறதுக்காக அழைப்பிடும் சொந்தம். வணக்கம். அருள்மொழி, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம்.
1: ராணியக்கா ராஜலட்சுமி அம்மா காந்தி கோவிந்தராயன் பாலகிருஷ்ணமா முந்தாஜ் போக கட்டுவம் சந்திராக்கா கனா குமுதிரி விஜயா சவரிங்கம்மா வடிவேலண்ணா முத்துக்குமரண்ணா அட்டவிசனா நீதனா சாய்குமார் சாய்குமார் அப்துல் மஜி வசந்தகுமார் தம்பினிசா வளவட்டி செந்தி சின்ன தம்பி முருகையா என்ன இதோ இருக்காவும்
0: அந்த பாடல் தர முயற்சி செய்யறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. சரியா? ரொம்ப நன்றி அருள்மொழி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட மைக்கு தொடர்ச்சியாக சந்தங்களே. இதே போல நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல்கள் வேண்டி கேட்க கால் பண்ணுங்க. 0112-7500 அதே போல வசந்தத்தின் பேஸ்புக் பக்கமாகவும் நீங்க உற்சாகமாக இணைந்து கொள்ளலாம். அருமையான பாடல்கள் தொடர்ந்தும் உங்களை மகிழ்விக்க நிகழ்ச்சியின் வாயிலாக தயாரா இருக்கு.

சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் வசந்தம்.

0: திருவுலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்துவிடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு
3: வணக்கம். வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
4: அனுசரணை.
5: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.

0: ஒரு அழகான பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். இன்சுவாச காட்சி நிகழ்ச்சியின் வாயிலாக நேரம் 2:28. இப்போது அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இது?
1: முதலாம் பிரிவில் இருந்து சரோஜினி.
0: சரோஜினி, நல்லா இருக்கிறீங்களா?
1: முக்கியமான
0: வேலைகள் எல்லாம் சாப்பிட்டீங்களா? நீங்க
1: இன்னும்
0: இல்ல, நிகழ்ச்சி முடியதான். சரி, பாடல் யாருக்காக?
1: பாடல் யாழ்ப்பாணம் சாந்தனி, அருள்மொழி, ராஜலட்சுமி, மும்தாஜ் வேதம், சின்னைய மகாதேவன், கவிதாஸ், பிரியதர்ஷினி, பிரணிசாய், ஆட்ட விஸ்வநாதன், சோமசரி ஆகியோருக்காகவும், அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும், நமது வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்காகவும்.
0: சரி, அனைவருக்காகவும் பாடல் தயாரா இருக்கு. ரொம்ப நன்றி.
1: நன்றி மேடம்.
0: சரி, இதில் மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றோம், பிரசத்தின் டேக் கேர் வேலை திட்டம் தொடர்பாக, அதாவது சுயாதீன ஊடக வலியமைப்பின் மற்றும் ஒரு சிறப்பான சிறந்த வேலை திட்டம் தான் இந்த டேக் கேர் வேலை திட்டம். அதாவது வீதி விபத்துகள் தொடர்பாக வந்து பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஊற்ற விஷயமான வேலை திட்டம் தான் இந்த டேக் கேர் வேலை திட்டம். நாங்களும் வீதிகளை பயணிக்கிற நேரங்களை வந்து வீதி விபத்துகளை வந்து தவிர்த்துக் கொள்வதற்கு மிக மிக அவதானத்தோடு நாங்களும் வீதியில பயணிக்க வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு அடுத்து ஒரு அருமையான பாடல் ஒழிக்க தயாரா இருக்கு, கேட்டு பார்க்கலாம்.
2: யாரும் இல்லாத தீ ஒன்று வேண்டும் வேண்டும்.

காதல் அழிவதில்லை திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு சூப்பரான பாடல் நிகழ்ச்சி அழைத்து முடிந்திருக்கின்றது. நேரம் இப்போது 2:41 ஆகின்றது. இந்த நேரம் தொடர்ந்து வந்து எங்களோட நிகழ்ச்சியை ரொம்ப சூப்பராக கேட்டிருக்கிறதா சொல்லி பேஸ்புக் பக்கமா ஏராளமான சொந்தங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கிறாங்க. இணைத்துக் கொள்ளலாம் எங்களோட வந்து ஹம்சா இணைந்திருக்கிறாங்க வெள்ளவத்திலிருந்து. உறவுகள் எல்லோருக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு சூப்பரான பாடலுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அதே நேரம் எங்களோட வந்து தொண்டிமன்னார்லிருந்து சுதன் இணைந்திருக்கிறார். அன்பான வணக்கம், நானும் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறேன். நிகழ்ச்சியில் இன்ற தினமும் வலிமை போலவே கேட்ட எல்லா பாடல்களுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி இருக்கிறார். நந்தினி இணைந்திருக்கிறாங்க கொழும்பு 14 நிகழ்ச்சி அருமே எனக்காகவும் ஒரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். ஜோன் ஏகாம்பரம் இணைந்திருக்கிறாரு, அக்கறை பற்றிருந்தது. அதே போல எங்களோட வந்து இணைந்திருக்கிறாங்க பூனாவுகளிலிருந்து ஜேசுதாஸ் இணைந்திருக்கிறாரு, சொந்தங்கள் எல்லோருக்காகவும் ஒரு அருமையான பாடல் பேபி கேட்டு. திபிகாசிலிருந்து ஸ்டீவனும் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க. அதே நேரம் வாழைச்சேனையிலிருந்து எங்களோட வந்து இணைந்திருக்கிறாங்க மேனகா இணைந்திருக்கிறாங்க உறவுகளுக்காக பாடல் பேபி கேட்டு. அனைவருக்காகவும் அடுத்த தயாரா இருக்கு இந்த மனதீரத்தின் ஸ்டார் ஆஃப் திரை பாடல் ஸ்டார் நடிகை மும்தாஜ்.

ஒலிக்காரம்பிக்கும் ஸ்டார் திரைப்பட பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆனந்தி தயாரா இருக்கிறாங்க. விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரியமுடன் ருஃபினா. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: செவிகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதானை சீர்ப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சமானது, ரூபாய் 1 லட்சம், 3000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: பொதுமக்கள் தங்களது பகுதிகளில் டொங்கு நொலவுகள் பெருகும் இடங்களை அடையாளம் கண்டு அறிவிப்பதற்கு வசதியாக தொலைபேசி இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறான இடங்களை பொதுமக்கள் அடையாளம் கண்டால் அது தொடர்பில் டெங்கு நிவாரண மையத்தை தொடர்பு கொண்டு அறிவிக்குமாறு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் மேலதிக செயலாளர் வலியுறுத்தியுள்ளார். டெங்கு நிவாரண மையத்தின் அவசர தொலைபேசி இலக்கம் 0117-96-63-66. மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கம் 0117-96-63-66. இந்த இலக்கத்தின் ஊடாக பொதுமக்கள் தங்கள் பகுதிகளில் காணப்படும் ஆபத்தான இடங்களை அறிவிக்க முடியும். ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தில் கடல் பறவைகள் ஒன்றுக்கு H5N1 பறவை காய்ச்சல் தொற்று காணப்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆஸ்திரேலியாவின் பறவை காய்ச்சல் பாதிப்பு பதிவாக 3வது மாநிலமாக நியூ சவுத் வேல்ஸ் மாறியுள்ளது. அந்நாட்டில் இதுவரை மொத்தம் 3 மாநிலங்களில் 6 பதிவுகள் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. H5N1 பறவை காய்ச்சல் தொற்று காரணமாக கோழிப்பண்ணிகள் மற்றும் முட்டை கோழி இறைச்சி விநியோகத்துக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அத்துடன் இது தொடர்பான கண்காணிப்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் தற்பொழுது தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எமது அடுத்த மனத்தியாள செய்திகளை மாலை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதானை சீர்ப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சமானது, ரூபாய் 1 லட்சம், 3000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.

0: வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான சந்தோஷமான மாலை நேர வணக்கம். இன்றைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஞாயிற்றுக்கிழமை இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு உங்கள் அனைவரையுமே சந்திப்பதில் ரொம்பவுமே சந்தோஷம். தொடர்ந்து 3 மணித்தியாலம் இணைந்திருக்க போறீங்க இசை ஞானி இளையராஜாவின் மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு. வசந்தம் வானொலியில் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு கால் பண்ணுங்க. அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0301 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். பேஸ்புக் பக்கம் போனீங்கன்னா ஒரு போஸ்ட் இருக்கும், அந்த போஸ்ட் கீழே உங்க கமெண்ட்ஸ் பதிவு செஞ்சா அதையும் நான் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைத்து செல்லவே தயாரா இருக்கேன் என்பதையும் நினைவுபடுத்திக் கொண்டு இப்ப நம்ம அல்லோட பேசுறதுக்காக ஆரம்பத்திலேயே முதலில் ஒரு நேர் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாமிலோ. வணக்கம்.
1: இனிய மதிய நேரம். வணக்கம்.
0: அன்பான வணக்கம். யாருது?
1: நான் ராமஜெயம்.
0: யார் பேசுறீங்க?
1: ராமஜெயம்.
0: ராமஜெயம், எங்க இருந்து பேசுறீங்க ராமஜெயம்? வத்தலையில இருந்து பேசுறீங்க. சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா சுகமா இருக்கு. நீங்க எப்படி?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் சொல்லுங்க ராமஜெயம், என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: நம்ம தொழில்தான்.
0: தொழில்தான். இன்னைக்கு வேலையா இல்லாட்டி வீட்டுல இருக்கீங்க? இன்னைக்கும் வேலையோட இருக்கீங்க, பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க.
1: என்ன
0: அதிர்ஷ்டம் என்ன? சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க ராமஜெயம்? சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி.

நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8 நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு

0: ராசாவே உன்னை நம்பி திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் பாடல் ஒளித்தோய்கிறது. 102.6 102.8 அலைவரிசைகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். நான் அனீஃபா.
0: அனீஃபா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: அருமையான பாடல்கள். எனக்கும் ஒரு பாடல் வேண்டும்.
0: என்ன பாடல்?
1: செண்பகமே செண்பகமே.
0: செண்பகமே செண்பகமே. சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியில இணைந்துருங்க, தர முயற்சி செய்யறேன். சரியா?
1: சரி, ஓகே. பாடலை கேட்டதுக்கு வத்தல ஐயக்கண்ணு, கம்பஹா அப்துல் மஜீத், சிராஜ், செல்வனார் மொஹைடின் மற்றும் எனக்காவண்டி உங்களுக்காவண்டியும் இந்நேரம் நிகழ்ச்சி கட்டிக் கொண்டிருக்கிற அனைத்து நேரலுக்காவண்டியும்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம். இன்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கண்டியிலிருந்து குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. ஹாய் மாலை நேர வணக்கம், புலனறுவையிலிருந்து பூவன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி வத்தலையிலிருந்து ராஜகோபாலன் பாலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. குட் ஈவினிங் என்று சொல்லி மாவனல்ல நீசா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஆனந்தி அக்கா மாலை நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு என்று சொல்லி கரோலினா லிலித்தன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், வளமை போல நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி அக்கறை பெற்று அப்துல் காதர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முக்கியமான ஒரு ஞாபகப்படுத்தல் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ITN லக்கண்ட வசந்தம் FM வசந்தம் TV இணைந்து இரண்டாவது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் TKR வேலை திட்டமானது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மாணவர்களை தெளிவுபடுத்தும் விதமாக வீதி விபத்து சம்பந்தமாக எதிர்காலத்தில் வீதி விபத்து சம்பந்தமாக குறைத்துக் கொள்ளும் செயல் திட்டமானது இரண்டாவது முறையாகவும் செயற்பட்டு வருகிறது. இலங்கையில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் மையமாக கொண்டு இந்த வேலை திட்டம் இடம்பெற்று வருகிறது. தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்திருக்கலாம். 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக ஒழிக்கும் பாடல் இது. கரகாட்டன் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் இளையராஜா அவரோடு இணைந்து சித்ரா பாடும் பாடல்.

0: கேட்டது யாரோ நீதானே. பாட்டுக்கு ஒரு தலைவன் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் மனு அவரோடு இணைந்து ஜானகி பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு. இப்ப நிகழ்ச்சியோடு பேசுவதற்காக இலோ வணக்கம்.
1: அன்பான மாலினி வணக்கம்.
0: அன்பான வணக்கம். யாருது?
1: மும்தாஜ் பேகம் கொண்டு பயனாளி.
0: மும்தாஜ் எப்படி இருக்கீங்க? மும்தாஜ்
1: நல்லா இருக்க. நீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மும்தாஜ் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: சாப்பிட்டேன்.
0: சாப்பிட்டு
1: பாடுறீங்களா?
0: நானும் சாப்பிட்டுட்டே வந்துட்டேன். அவரும் சொல்லுங்க, வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? மும்தாஜ்
1: எல்லாம் நல்லா இருக்காங்க. உங்க வீட்டுல?
0: எங்கட வீட்லயும் நல்லா இருக்காங்க. மும்தாஜ் இன்னைக்கு விடுமுறை வெளியில போனீங்களா இல்லாட்டி வீட்லதான் இருக்கீங்களா? எப்படி?
1: வீட்லயே வசந்தத்தோடு.
0: வசந்தத்தோடு பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க.
1: தொடர்ந்து
0: நிகழ்ச்சியோட இணைந்துருங்க, சரியா? சரி, இப்ப யாருக்கெல்லாம் பாடல் கேக்குறதா இருக்கீங்க?
1: பாடல் எனக்காகவும் அன்பு கணவருக்காக செல்ல மகளுக்கா முக்கியமா உங்களுக்காகவும் போனேன். நந்தகுமார் சேர்க்காவும் வித்தியாசமா இதுமா ஜெமிடா அருமை பரத பாத்மா ரவி ரஹ்மா மருத்து குவேதி சின்னையா மகாதேவ் ஆட்டோ உமாசந்த் வசந்தகுமார் பாரதி ஈடன் அப்துல் மஜி குடும்பத்துக்காகவும் வசனா கேட்க அனைத்து நேர்களுக்காகவும்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து கால் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 011-2-775-001 அப்படியும் இல்லை என்றால் 011-2-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். நாம் அனைவரும் அறிந்த ஒரு விடயம் தான், இசை ஞானி இளையராஜா வந்து ஒரு இசையமைப்பாளர் மட்டுமல்ல பாடகரும் கூட. இப்பொழுது அவரோடு குரலில் வந்த ஒரு அழகான பாடல் அவதாரம் திரைப்படத்திற்காக இசை ஞானி இளையராஜா அவர்கள் இசை அமைத்து அவர் பாடிய ஒரு அழகான பாடல் கேட்கலாம்.

0: சீடுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டை பாகுங்க. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: மனனம் செய்யும் பரீட்சையை மையமாக கொண்ட கல்வி முறையிலிருந்து விடுபட்டு நடைமுறை மற்றும் திறன்கள் நிறைந்த புதிய கல்வி சீர்திருத்த செயல்முறையை நாட்டுக்கு அறிமுகப்படுத்தி வருவதாக பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பலாங்கொட வித்யாலோக வித்யாலயத்தில் நடைபெற்ற கண்காட்சியை திறந்து வைக்கும் மற்றும் 3 மாடி கட்டிடத்துக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். எதிர்வரும் 2027 ஆண்டுக்கான நடைமுறைப்படுத்தப்பட உள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கான அனைத்து ஆரம்ப கட்ட ஆயத்தங்களும் தற்பொழுது மிகவும் திட்டமிட்ட முறையில் நிறைவு செய்யப்பட்டு வருவதாக அவர் வலியுறுத்தினார்.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: அமெரிக்கா சுதந்திரம் அடைந்து 250 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி அந்நாடு முழுவதும் நேற்று சுதந்திர தின கொண்டாட்டங்கள் கோலாகலமாக ஆரம்பமானது. தலைநகர் வாஷிங்டனில் உள்ள ஷெனால் மால் பூங்காவில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உரையாட திட்டமிட்டுள்ளார். தொடர்ந்து பிரம்மாண்டமான வான வேடிக்கை நிகழ்ச்சிகளும் இடம்பெற உள்ளது. இதேவேளை நாட்டின் கிழக்கு கரையோர பகுதிகளில் நிலவும் கடும் வெப்பமான காரணமாக பல சுதந்திர கொண்டாட்ட நிகழ்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த மனுத்தியல செய்திகளை மாலை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டை பாகுங்க. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.

0: வாழ்த்தி வருடும் இனிமையான இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. வசந்தத்தினூடாக அப்படியே சந்தோஷமா இரண்டாவது மணித்தியாலத்துக்குள்ளயும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இசை ஞானி இளையராஜாவின் பாடல்கள் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0301 அப்படிங்க, இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பின் ஊடாக ஒரு சொந்தம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: அன்பான வணக்கம் ஆனந்தி மேடம்.
0: வணக்கம்.
1: அப்துல் மஜீத் பேசுறேன் மேடம்.
0: அப்துல் மஜீப், எப்படி இருக்கீங்க மஜீப்? நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சோமா இருக்கிறேன் மேடம். நீங்க எப்படி மேடம், சோமா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க?
1: நான் பகல் கடமையில இருந்து கொண்டிருக்கேன் மேடம். தனியார் கம்பெனி ஒன்றுல பேங்க்ல வேலை செஞ்சு கொண்டிருக்கேன்
0: மேடம். அப்படியா, வேலையோடு பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க?
1: அருமையான பாடல்களை கேட்டுக்கொண்டு இளையராஜாவோட பாட்டு சொல்ல வேணுமா?
0: இளையராஜா என்றா உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா?
1: ரொம்ப பிடிக்கும். அவரோட இசையும் பிடிக்கும், அவரோட பாட்டும் பிடிக்கும்.
0: சரி சரி சரி, அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா?
1: ஓ சாப்பிட்டேன் மேடம்.
0: சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: எனக்கு ஒரு பாடல் தெரியலமா மேடம்.
0: என்ன பாடல்?
1: நீலக்குயில் படத்துல பூஜை கேட்ட பூவிதே நேற்று தான பூத்ததே பூத்ததே யாரத பார்த்ததே மேல போட்டதாவணி சேலையாகி போச்சுது சேலை எடுத்து விடுவதே வேலையாகி போச்சுது கொக்கு ஒன்னு சொக்கி நிக்குது. அந்த பாடல தாங்க மேடம்.
0: சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்துருங்க சரியா?
1: பாடலை கேட்கறது கொஞ்சம் ஆக்கலை சொல்றேன் மேடம்.
0: சரி கண்டிப்பா.
1: தோப்பூர் அன்பான ஆசிரியர் ஹனிஃபா சார் அவர்களுக்கும், தோப்பூர் அன்பான தம்பி மொய்டீனுக்காகவும், கொழும்பு பயனாளிகளுக்கும் அன்பான சகோதரி மும்தாஜி பேகம் அவரது கணவர் மோமன் சயித் செல்லம் ஆளுக்காகவும், அன்பான வசந்தம் நேர் வத்தலை ஐயா கண்ணு மாவனல்லை சகோதரி நிசா அவரது குடும்பத்தாருக்கும், சிரிப்புக்கு சொந்தக்காரி பருத்துறை அருள்மொழி அருள்மொழிக்காகவும், தம்புள்ள சகோதரி ரவுமா குடும்பத்தையும் சேர்ந்து கொண்டு நீங்கள் தரும் பாடலை கேட்போம் மேடம்.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி. வணக்கம் மேடம்.
0: நன்றி.

0: சுகமோ நெஞ்சிலே மாப்பிள்ளை திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து ஜானகி பாடிய பாடல். இளையராஜா அவர்களின் இசையில் ஒளித்தோய்ந்திருந்தது பாடல். நேரம் பாத்தீங்கன்னா மாலை 4 மணி கடந்த 20 நிமிடம் ஆகிக்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அழைப்பினூடாகவும் ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாமே. வணக்கம். அன்பான வணக்கம். யார் இது? வினோத். எப்படி இருக்கீங்க வினோத்? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கீங்களா?
0: வினோத் எங்கிருந்து பேசுறீங்க? வினோத் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: நீ வீட்ல தான்?
0: இன்னைக்கு வீட்ல.

0: சரி சரி, அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா வினோத்? சரி, இப்ப அடுத்தும் கூட ஒரு அருமையான பாடல் இருக்கு. இந்த பாடலை யாருக்காக எல்லாம் கேக்குறதா இருக்கீங்க வினோத்?
1: என்ன
0: பாடல்? செண்பகமே திரைப்படத்தில் இருந்து வேறொரு பாடல் ஒளித்தோய்ந்திருந்தது. சரியா? அடுத்த மாநிலத்தில் தர முயற்சி செய்யறேன். சரியா? சரி, நன்றி. இப்ப அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தொண்டை மன்னாரிலிருந்து செல்வ சந்நிதி சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இனிமையான மாலை நேர வணக்கம் சிஸ்டர். தெமோதர கோகுல் ஆதித்ய குடும்பத்தினர் வசந்த உறவுகள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. பெரிய நீலாவலையிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க, அன்பான வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. ஹாய் சகோதரி, இனிமையான வணக்கம். மணி விஜயா மற்றும் மகன் மார்களான மதுஷான் தருண் அனைவரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி முருகேஷ் தேகல வட்டவலையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இனிமையான மாலை நிற வணக்கம் ஆனந்தி என்று சொல்லி பசரையூர் பாலச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான வணக்கம் ஆனந்தி சிஸ்டர், நானும் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி பேருவளை ஸ்மார்ட் மாவட்டத்தைச் சேர்ந்த நசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான வணக்கம் ஆனந்தி அக்கா, நான் கொழும்பு 14 இருந்து நந்தினி. நிகழ்ச்சி அருமை. எனக்கும் எங்கள் அம்மா புஷ்பராணிக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க. மாலை நேர வணக்கம் சகோதரி, இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன். எனக்காகவும் ஒரு பாடல் அப்படின்னு சொல்லி ஆரையம்பதி இதய ரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இந்து கலை இருந்து அரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான வணக்கம் ஆனந்தி, நலமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி குமுதராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்கன்னா நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி சாமிமலை சிங்காரவத்தை டி கே தினேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஒஸ்போன் விஜயகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்து அன்பான வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான வணக்கம் நிகழ்ச்சியோடு என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நோர்போட்டில் இருந்து கலைச்செல்வன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட இளையராஜா அவர்களின் இசையில் வருகிறது பாடல் இது, ஜேனி திரைப்படத்திற்காக.
2: No, no, no, no.

0: கவிதை திரைப்படத்திற்காக பாடல் ஒழித்திருக்கிறது. நேரம் மாலை 4:32.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு

0: அதற்காக நான் இல்லை தாயே தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்கள் இசையமைத்து இளையராஜா பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு. 102.6 அலைவரிசையின் ஊடாக இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்த மெலோ. வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம், அன்பான வணக்கம். யார் அது? குமார். எப்படி இருக்கீங்க குமார்?
1: சூப்பரா இருக்கா வசந்தத்தோட. ராஜாங்கனா சும்மாவாக்கா?
0: அப்படியா, பாடல்கள்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: சூப்பர் வசந்தம்னா சொல்லாக்கா வேணும்.
0: சரி சரி, அப்புறம் சொல்லுங்க, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா குமார்?
1: டீ எல்லாம்
0: குடிச்சிட்டோம். ஊர் சைடு எப்படி, மலையா வெயிலா?
1: வெயில், ஓவர் வெயில் அக்கா,
0: ஓவர் வெயில். அட்டைட்டா
1: அனைவருக்கும் மற்றும் வசந்தத்தை கேட்டுக்கொண்டு அனைத்து நண்பர்களுக்கும் மற்றும் உங்களுக்கும் வசந்த அறிவிப்பாளர் அனைவருக்கும் அக்கா.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்ட மிக்க நன்றி. நன்றி. இப்ப அதே நேரம் பாத்தீங்கன்னா பேஸ்புக் ஊடாக ஏராளமான சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. பிரியா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் அக்கா, இனியும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான மாலை நேர வணக்கம் ஆனந்தி, நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள், இனியும் இணைத்துக் கொள்ளுங்கள். 1000 தாமரை மொட்டுக்களே அந்த பாடல தாங்க அப்படின்னு சொல்லி இன்பராஜன், அன்பரசன், புவியரசன், ஞானகுரு, சுதர்சினி மற்றும் மேரி மெடோனா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க பதுளையிலிருந்து. அதே நேரம் அன்பான மாலை நேர வணக்கம் பாடல்கள் அருமை என்று சொல்லி வெள்ளவத்தையிலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ரெஜினோல்ட் இணைந்திருக்காங்க நாவட்காடிலிருந்து. இனிமையான வணக்கம் சகோதரி என்று சொல்லி இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நிற வணக்கம் கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டெய்லர்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டு இருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான மாலை நிற வணக்கம் சகோதரி, நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன். மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பு கடற்கரை வீதியிலிருந்து செந்தில் நாதன் மற்றும் மனைவி சித்ரா, மகள் பிரஸ்வதிகா ஆகியோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு, லக்ஸவின் ஆகியோரையும் இணைத்துக் கொண்டு அஸ்வின்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. அன்பான வணக்கம் ஆனந்தி, இனிமையான வணக்கம், என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள். பொத்துவிலிருந்து நிஷா மற்றும் அன்பான பவத் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க. அதே நேரம் இனிமையான மாலை நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். தரணிய கல இழுத்தன கீழ்பிரிவிலிருந்து சுரேஷ்குமார் மற்றும் மகள் அக்ஸரா, சசினி, ஷான், துமிதா மற்றும் அபி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம், ஒரு கொடவத்த தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் சத்தமா நிகழ்ச்சி கேட்டு வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு அருமையான பாடல் வருகிறது.

0: சுமார் 102 தசம 8. திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: ஹலோ, மோனிஷா ஹியர்.

வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் நடிகை மும்தாஜ். ஒலிக்கும் பாடல் இது மோனிசா என் மோனாலிஷா திரைப்படத்திற்காக.

0: வெற்றிகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதானை சீரப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டை பாகிகள். இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: கனமழை காரணமாக ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதியின் குடாகம பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவை அடுத்து பாதிக்கப்பட்டிருந்த போக்குவரத்து நிலைமைகள் தற்போது முழுமையாக சீர் செய்யப்பட்டுள்ளதாக ஹட்டன் போலீஸ் போக்குவரத்து பிரிவு தெரிவித்துள்ளது. நேற்று பெய்த பலத்த மழை காரணமாக நேற்று மாலை 5:30 மணியளவில் இந்த மண் சரிவு ஏற்பட்டிருந்ததுடன் அதனைத் தொடர்ந்து அந்த வீதியுடனான போக்குவரத்து ஒருவழி பாதையாக கட்டுப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: உலகின் மிக முக்கியமான கடல் வர்த்தக பாதையான ஹோமுஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களிடம் பாதுகாப்பு மற்றும் வழிநடத்தல் சேவைகளுக்கான கட்டணம் வசூலிக்க ஈரான் திட்டமிட்டுள்ளது. அண்மையில் இடம்பெற்ற போரின் போது ஈரானுக்கு ஆதரவாகவும் நட்பாகவும் செயற்பட்ட நாடுகளுக்கு இந்த கட்டணத்தில் சிறப்பு சலுகைகள் வழங்கப்படும் என சீனாவுக்கான ஈரான் தூதுவர் அப்துல் ரேஷா ரஹ்மானி ஃபாஸ்லி தெரிவித்துள்ளார். இந்த மடித்தியால செய்தி அறிக்கையுடன் வசந்தத்தின் இன்றைய நாளுக்கான மடித்தியால செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதானை சீரப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டை பாகிகள். இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
4: நிமிர்ந்த நடை

0: நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது. குங்குமச்சி மேல் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் ஒரு அழகான பாடல் கேட்டு அப்படியே சந்தோஷமாக இறுதி மணித்தியாலத்துக்குள்ளயும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இசை ஞானி இளையராஜாவின் மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்கள் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-3 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பின் ஊடாக ஒரு சொந்த மேலும் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரது? லோஷா, எப்படி இருக்கீங்க லோஷா? என்ன லோஷா, வாய்ஸ் அப்படியே ஏறி இறங்குது, என்ன ஆச்சு? பாட்டு படிச்சீங்களா? என்ன பாடல் படிச்சீங்க? புடிச்ச பாடலா இல்லாட்டி படிச்ச பாடலா? புடிச்ச பாடல். சரி சரி, அப்புறம் சொல்லுங்க லோஷா, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க? அப்புறம் டீ குடிச்சீங்களா, சாப்பிட்டீங்களா? எல்லாம் முடிச்சுட்டு ரேடியோ கேட்டுட்டு இருக்கீங்க. பாடல்கள்லாம் பிடிச்சிருக்கா லோஷாவுக்கு? சரி, படுத்தும் கூட ஒரு அருமையான பாடல் இருக்கு. இந்த பாடல நீங்க யாருக்காக எல்லாம் கேக்குறதா இருக்கீங்க லோஷா?
1: வசந்த மகி பாடல் அனைவருக்கா வேண்டியும், உங்களுக்கா வேண்டியும், எனக்கா வேண்டியும், வசந்தங்களுக்கும் அனைவருக்கா வேண்டியும்.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: அதே நேரம் பேஸ்புக் கூட நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் அக்கா, இனிமையான மாலை நேர வணக்கம். செஞ்சோமஸ்ல இருந்து ராஜா என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க இணைந்திருக்காங்க. அதே நேரம் மாலை நேர வணக்கம். மத்துகம கஸ்தூரி கடையில் இருந்து கஸ்தூரி ராஜா, வசந்தம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். எனக்காகவும் அன்பு மனைவி விமலா தேவி மற்றும் மகன்மார்களான பிரசாந்த், அபிஷான் மற்றும் மகள் அபிநவி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் ஹாய் அக்கா, இனிமையான மாலை நேர வணக்கம். தரணிய கலையிலிருந்து ஜீவா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. சந்தோஷமான வணக்கம், நிகழ்ச்சியோடு என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நானோயாவிலிருந்து அருண் சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இனிமையான மாலை நேர வணக்கம் மானதி அக்கா, நிகழ்ச்சியில் இணைந்துள்ளேன். பாடல்கள் எல்லாம் அருமையாக உள்ளது, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி பேருவளை சீனம் கோட்டையிலிருந்து ரிம்சான் ரிதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அதே நேரம் தாசன் பிரியா ஏராவூரிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்து மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. எட்டாம்பேட்டையிலிருந்து புஷ்பராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு, வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காரு. அதே நேரம் இனிமையான மாலை நேர வணக்கம், அக்கறை பற்று பொப்டேலர்ல இருந்து நிசார் என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. நீலாவத்தையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க லோஷன். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மாலை நேர வணக்கம், கெரோலினா ஆகாஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இனிமையான மாலை நேர வணக்கம் மானதி சகோதரி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நானும் நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மேனகை பண்டாரவள எல்லையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மதுரை சண்முக சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்து மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: 2.6
1: சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்துவிடும்.

0: நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம் பாட்டு வாத்தியார் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இப்ப நிகழ்ச்சியோடு பேசுவதற்காக இலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், அன்பான வணக்கம். யார் இது? விஸ்வநாதன். எப்படி இருக்கீங்க
1: விஸ்வநாதன்?
0: அப்படியா, பாடல்கள்லாம் பிடிச்சிருக்கா விஸ்வநாதனுக்கு? விஸ்வநாதன் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? விடுமுறைனால அட்டா. சரி, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா விஸ்வநாதன்? டீ எல்லாம்
1: குடிச்சிட்டீங்களான்னு?
0: இனிதான் குடிக்கணும். சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: மற்றும் பனாவத்த சரதன்மா யாழ்ப்பாண சாந்தனி புகந்தலா அன்பான அறிவிப்பால் ஆனந்தி மேடம் உங்களுக்காக பாடல் கேட்கணும்.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி. பதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்ன அலைபேசியின் ஊடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தாங்க. இதழ் கசின்னு பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளார். அதே நேரம் பாத்தீங்கன்னா மணிவி ஆஷா மற்றும் அரிஸ் கிருஷாலன் சூரியகுமார் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. கழுத்துறையிலிருந்து கவிஷான் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. பரத் மற்றும் சின்ன தம்பி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் பாடல் தாங்கன்னு இணைந்திருந்தார். அதே நேரம் எட்டியாந்தோட்டை எம் எஸ் பெருமாள் பனாவத்தையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மணிவி சுந்தரி, மகள் சுமதி மற்றும் தேவிகா, வினிதா, மணிமா, ரவிச்சந்திரன், கோபால் மற்றும் சுஜி ட்ரெய்லர் சோப்ல இருக்கும் அனைவருக்காகவும் நிகழ்ச்சியில் ஒரு பாடல் தாங்கன்னு இணைந்திருந்தாங்க. அதே நேரம் ஷகீலா சந்திரசேகரம் நிகழ்ச்சியோடு இணைந்து மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. ஹாய் அக்கா, வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீர்த்தன் குடும்பம், கொட்டக்கலை டிரைடன் வசந்தம் சொந்தங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் குட் ஈவினிங் என்று சொல்லி நாவலப்பேட்டையிலிருந்து கிருஷ்ணசாமி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் அக்கா, வசந்தம் சொந்தங்களுக்காக ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு சொல்லி பூனாகல இயேசுதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அதே நேரம் ஆனந்தி, அன்பான மாலை நிற வணக்கம், நிகழ்ச்சி அருமை, வாழ்த்துக்கள் என்று சொல்லி குறிஞ்சாங்கேணி அசூர்தீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நிற வணக்கம், ஆனந்தி நலமா இருக்கீங்களா? பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது. இன்னையும் இணைத்துக் கொண்டு மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திற்காக ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கினிகத்தன கடவளையிலிருந்து கண்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அதே நேரம் ஹாய் வணக்கம் சிஸ்டர், நானும் நிகழ்ச்சியோடு என்று சொல்லி பலாங்குடையிலிருந்து குமாரி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. கல்போவிலையிலிருந்து சுந்தர் ராஜன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அதே நேரம் கொழும்பு 15 முகத்துவாரத்திலிருந்து ராஜேந்திரன் மாலை பொழுது வணக்கம், மனைவி கலைவாணி மற்றும் பிள்ளைகள் கவிலோஷினி, யதுஷி மற்றும் பவிஷான் அனைவரையும் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் ஆனந்தி, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி பண்குடாவளியிலிருந்து சுதாகரன் மேகலா மற்றும் மகள் அக்ஷயா பார்கவி, சர்வின், அம்மா காளிமுத்து அனைவரையும் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில ஐடிஎன் மற்றும் லக்கண்ட வசந்தம் எஃப்எம் வசந்தம் டிவி இணைந்து இரண்டாவது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் டேக் கேர் வேலை திட்டமானது மாணவர்களை தெளிவுபடுத்தும் விதமாக வீதி விபத்து சம்பந்தமாக இந்த வேலை திட்டம் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இலங்கையில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் மையமாக கொண்டு ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பின் கீழ் வந்து இந்த வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்போடு அறிய தருவதோடு தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு.

0: அந்தி வரும் நேரம் முந்தானை முடிச்சு திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து ஜானகி பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசையூடாக இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் அக்கா.
0: வணக்கம், அன்பான வணக்கம். யாரது?
1: நான் நாகஸ்தானிலிருந்து ஐயாத்துறை சண்முகநாதன் அக்கா.
0: சண்முகநாதன், எப்படி இருக்கீங்க சண்முகநாதன்? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா சுகமா இருக்கிறேன் அக்கா. நீங்கள்?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சண்முகநாதன் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: அக்கா வேலை முடிச்சு வந்து இப்ப நான் ரேடியோ கேட்டுக்கிட்டு இருக்கேன்
0: அக்கா. அப்படியா?
1: அழைப்பு எடுத்தேன், டக்குன்னு லைன் கிடைச்சிருக்கு.
0: அடடா, என்ன ஒரு அதிர்ஷ்டம். என்ன?
1: ஓ அக்கா,
0: சரி,
1: சந்தோஷமா இருக்கு, லைன் கிடைச்சிருக்கு.
0: சரி, அப்புறம் சொல்லுங்க, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்க?
1: பாடல்கள்லாம் இனிமையான பாடல்கள் அக்கா. பாடல்களை திரும்பி பார்க்க வைக்க வைக்கிற பாடல்களை போடுறீங்க.
0: ரொம்ப
1: கடந்த காலத்தை திரும்பி பார்க்க வேண்டிய நிலைமையா இருக்கு. நல்ல பாடல்கள்.
0: சரி, ரொம்ப நன்றி சண்முகநாதன். சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: மனைவி விமலா தேவி, மகன் நிரோஷன், புஷ்பவல்லி, தனுஷன், வசுமதி, யோகா பிரசாந்த் மற்றும் வட்டக்கடையில் இருக்கும் விஜயலட்சுமி மாடசாமி குடும்பம், உரக்கலையில் இருக்கும் செல்லையா ராசம்மா குடும்பம் மற்றும் முருகையா குடும்பம், விஜயகுமார் திருச்செல்வம் குடும்பம், யோகேஸ்வரன் சந்திரமோகன் குடும்பம் மற்றும் உரக்கலை சுந்தரலிங்கம் மற்றும் நாகஸ்தனில் சத்தீஸ்தோசில் வசந்தம் சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்காங்கக்கா. அவங்களுக்காகையும் பிரியோயா தம்பிராஜா குடும்பம், கணேஷ் குடும்பம், பாதுகே சின்ன தம்பி, கிருஷ்ண பக்தன், உமாச்சந்திரன், மவுஞ்சின் ஏகாம்பரம் குடும்பம், சுப்பையா ஆகாஷ் மற்றும் வசந்தம் கேட்கும் அனைத்து சொந்தங்களுக்கும், கந்துளையாவில் இருக்கும் வசந்த சொந்தங்கள் அனைவர்களுக்காகவும் நல்லதொரு பாடலை தாருங்கள் அக்கா. அழைப்பிய வழங்கிய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா.
0: நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. அதே நேரம் பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, குட் ஈவினிங். பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளதே, இனியும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பசர கஜேந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அதே நேரம் அன்பான மாலை பொழுது வணக்கம் சகோதரி உடுப்பிட்டி கண்ணா நிகழ்ச்சியில் என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காரு. அன்பான மாலை நேர வணக்கம் நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள். அப்புதலை புதுக்காடு ரஜினி, லாவண்யா, பிள்ளைகள் அனுஜா மற்றும் கவிசான் அம்முக்குட்டி ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் ஆய் சகோதரி, இனிமையான மாலை நேர வணக்கம், என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி யோகராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மாலை பொழுது வணக்கங்கள். யாழ்ப்பாணத்திலிருந்து ஸ்மைல், மனைவி நதீரா மற்றும் தம்பி இன்சாப், மகன் ஹல்தாப் மற்றும் கே கே எஸ் ரோட் விக்னா ஹோட்டலில் இருக்கும் வேலை செய்யும் அனைவரையும் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: நாடு முழுவதும் 102.2 அலைவரிசைகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு. இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? கிருஷ்ண பக்தன். எப்படி இருக்கீங்க கிருஷ்ண
1: பக்தன்?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் சொல்லுங்க கிருஷ்ண பக்தன், என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? டீ குடிச்சிட்டு பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க? சரி, இறுதி நேரா இணைந்திருக்கீங்க. இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: அடுத்த பாடலாக நிர்மலா செல்வி
0: நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி.

ஒழிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் டிலுக்ஷன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்க வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

0: ஹாய் ஹலோ வணக்கம், எல்லோருக்குமே சந்தோஷமான மாலை பொழுது வணக்கம். ரைட், ஓகே, தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில இன்னும் இனிமையான பாடல்கள் எல்லாமே நாங்களும் கேட்க போகின்றோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க எங்க இருந்தாலுமே, இலங்கையில் இல்ல, நீங்க எங்க இருந்தாலுமே தொடர்ச்சியாக எங்களுடைய வசந்த மெஃபம் கேட்டுட்டு இருக்கலாம். அது மட்டும் இல்லாம எங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்தலாம். மலைக்கு வழி தொலைபேசி இருக்கும் 0107125005 அல்லது 0107125111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா, எங்களுடைய பேஸ்புக்லயும் ஒரு அருமையான சூப்பரான போஸ்ட் ஒன்றும் பதிவிடப்பட்டிருக்கு. அந்த பதிவுகள் எங்களுடைய பதிவுகளையும் பதிவு பண்ணலாம். இந்த வீக்கெண்ட் அப்படின்னு சொன்னாலே காலையில இருந்து எல்லாருமே அங்க போயிட்டு இங்க போயிட்டு அப்படியே சுத்தி பார்த்து எல்லாமே ரொம்ப களைச்சு போயிட்டு போயிட்டு வந்திருப்பீங்களா? இந்த நேரம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, சூப்பரான பாடலாம் கேட்டு அப்படி இருக்கும், இன்னும் மைண்ட் அப்படியே ரிலாக்ஸ் ஆகி சூப்பரா நாங்களும் அப்படியே ஃபன் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவோம். ஏன் அப்படின்னு சொன்னா, நாளையில இருந்து ஒர்க்கிங் டேஸ் இல்ல, நாளையில இருந்து அப்படியே காலையில எழும்பணும் உனக்கு. நாங்க வந்து ரொம்பவோட ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ரொம்ப ஃபன்னா அப்படி இந்த நாள் அப்படியே கடுத்து செல்லணும் அப்படின்னு சொன்னா, தொடர்ச்சியாக நீங்களும் விடுமுறை கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கலாம். தற்போது அழைப்பினுடாக நிகழ்ச்சிகள் முதல் நேயர் சொந்தம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் அண்ணன்.
0: ஹாய் அன்பான, வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் வியோஎம்
0: மலர். வணக்கம் மலர், எப்படி இருக்கீங்க மலர்?
1: எல்லாரும்
0: மலர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் அண்ணா, நல்லா இருக்கும்.
0: மலர், அப்புறம் சொல்லுங்க, காலையில இருந்து என்னெல்லாம் செஞ்சீங்க இன்னைக்கு?
1: இன்னைக்கு காலையில இருந்து ஒண்ணும் செய்யல அண்ணா.
0: ஒண்ணுமே செய்யல? அப்படி விஐபி
1: இல்ல அண்ணா, இங்க நம்ம வீட்டுக்கு மேல மரம் ஒன்னு விழுந்து அத பாத்துக்கிட்டோம்.
0: காலையில இருந்து பாத்துட்டு இருந்தீங்களா?
1: இல்ல,
0: அவ்வளவு பெரிய மரமா சுத்தி சுத்தி காலையில இருந்து பாக்குறோம்.
1: நன்றி.
0: எனக்கு ரொம்ப பிடித்த பாடல்.

0: தமிழின் சுவாசம் வசந்தம் FM.
1: வசந்தம் FM
2: பறக்குதா?
3: இது மக்கள் சூடிய மகுடமே.
4: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: பிடிக்கல, உன்னை கட்டிக்கிறேன்.
1: வெல்கம் பேக் அவர் ஷோ வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களோட நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ரைட், ஓகே, யாரு கிடைக்குதா உங்களுக்கு சமதம் அப்படின்னு சொல்லி சூப்பரான பாடல்கள், இனிமையான பாடல்கள், இந்த மாதிரி பாடலாம் தொடர்ச்சியாக கேட்கணும் அப்படின்னு சொன்னா தொடர்ச்சியாக இணைந்தீர்கள் 102.6 102.8 விடுமுறை கொண்டாட்டத்தோடு தொடர்ச்சியாக நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்கமணி தொலைபேசி இலக்கம் 0112-775-0013 அல்லது 0112-775-111 என்ற தொலைபேசி அழைப்பினோட நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். தற்போது அழைப்பில் உடனே சொந்த அன்பான வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: ஹாய், அன்பான வணக்கம். யார் பேசுறீங்க?
2: நான் நாகஸ்தனிலிருந்து ஐயாத்துறை சண்முகநாதன்.
1: ஐயாத்துறை சண்முகநாதன், எப்படி இருக்கீங்க சண்முகம்?
2: நல்லா
1: சுகமா இருக்கிறேன். ரொம்ப சூப்பரா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் சொல்லுங்க, நிகழ்ச்சியுடைய பாடல்கள் எல்லாமே பிடிச்சிருக்கா?
2: பாடல்கள்
1: ரொம்ப விரும்பி
2: கேட்பேன்.
1: என்ன பாடல்?
2: குலுக்கி வச்ச கொக்கா கோலா போல. அந்த பாடல்
1: குலுக்கி வச்ச கொக்கா கோலா போல. சாயங்கால வேலையா? சாயங்கால வேலை. சூப்பரான பாடல்
2: கேக்குறீங்க.
1: ரெண்டு லைன் பாடுங்க பாப்போம்.
2: குளிக்கி வச்ச கொக்கா கோலா போல சாயங்கால வேலை பொங்கி வந்தாலே அவ்வளவுதான்.
1: ரெண்டு லைன் அப்படின்னு சொன்னா சரியா ரெண்டு லைன் தான் பாடுவீங்களா?
2: பாடுறதுக்கு ஆயத்தமா இல்லன்னா நீங்க சொல்லவும் பாடுனே டக்குன்னு.
1: சரி, ஓகே, ஆனா சூப்பரா பாடுறீங்க.
2: வட்டக்கொடையிலிருக்கும் மாடசாமி விஜயலட்சுமி குடும்பம், உரக்கொலையில் இருக்கும் செல்லையார் ஆத்தமா குடும்பம், மற்றும் எனது அண்ணாவான முருகையா குடும்பம், விஜயகுமார் குடும்பம், திருச்செல்வம் குடும்பம், யோகேஸ்வரன் குடும்பம், சந்திரமோகன் குடும்பம், உரகுல சுந்தர்லிங்க குடும்பம், மற்றும் நாகஸ்தானிலன்னா சக்தி ஸ்டோக்ல வசம் சத்தமா கேட்டுக்கிட்டு
1: இருக்காங்க.
2: வியோயா தந்திராஜா குடும்பம், கணேஷ் குடும்பம், பாதுகை சின்ன தந்தை, கிருஷ்ண பக்தன், உமாச்சந்திரன், ஏகாம்பரம், உப்பையாக விஸ்வநாதன், மற்றும் ஈடன் அண்ணா அவருக்கும் அழைப்பினை வழங்கிய உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன உங்களுக்காகவும் வசந்தங்கேக்கும் அனைத்து சொந்தங்களுக்காகவும் தந்துளையாவில் இருக்கும் எனது சொந்தங்கள் வசந்தங்கேக்கும் நேயர்கள் அனைவருக்காகவும் நல்ல பாடல் ஒன்று தாருங்கள். நன்றி, வணக்கம்.
1: ஓகே, சூப்பரான பாடு கேட்கலாம். அப்படியே ஓடி போய் தண்ணி குடிங்க. தொழிற்சாயினும் இனிமையான பாடல்.

வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகை மும்தாஜ். ஒழிக்கும் இந்த பாடல் மோனிசா என் மோனாலிசா திரைப்படத்திலிருந்து இனிமையான பாடல்.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8

ஒளித்தொழுந்த பாடல்கள் ஏஆர்குமார் இசையில் படையப்பா திருப்பதற்காக 1999 ஸ்ரீராம் பாடி இனிமையான பாடல். இந்த மாதிரி மோட்டிவேஷனான சாங்ஸ் எல்லாம் கேட்கும் போது என்ன தோணும் அப்படின்னு சொன்னா, லைஃப்ல எப்படியாவது நாங்க வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி தோணும். பாட்டு கேட்கும் போது மட்டும்தான் தோணும். பாட்டு கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சரி ஓகே அதை பிறகு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணும். இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு. இப்போ எனக்கு இந்த பாடலாம் கேட்கும் போது ஓகே நாங்க வந்து ஒரு ரிச்சான லைஃப் வாழணும் அப்படின்னு சொல்லி தோணும். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ ஹாக்கி விளாடுற அந்த படமெல்லாம் பார்க்கும்போது எப்படியாவது ஹாக்கி விளாண்டு லைஃப்ல பெரிய ஒரு ஹாக்கி பிளேயர் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி தோணும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஃபுட்பால், இப்போ பிகில் படமெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பிகில் மாதிரி சூப்பரா ஃபுட்பால் விளையாண்டு லைஃப்ல ஒரு நல்ல ஃபுட்பால் வீரர் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி தோணும். கட்டாயம் தோன்றதுல எந்த விதமான மாற்றமே இல்லை. அதை நாங்கள் செயல்படுத்துவோம் அப்படின்னு சொன்னா நாங்களும் கூட வெற்றி பெறலாம். ரைட், ஓகே. தொடர்ச்சியா நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். எங்கிருந்தாலும் அதை பின் ஏற்படுத்தலாம். மலைக்கப்படி தொலைபேசியிலும் 0112-775-0011 அல்லது 0112-775-111 என்ற தொலைபேசி அழைப்பினராக நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். அது மட்டுமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நிகழ்ச்சிக்கு இப்போ வந்து நிகழ்ச்சியில நாங்களும் ஸ்டில் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். லுக்ஷன் என்ன பேரை வாசிக்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களையும் தற்போது நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பயணிக்கலாம். ஹாய் அன்பான வணக்கம் லுக்ஷன் அண்ணா, நானும் நிகழ்ச்சியோடு என்று சொல்லி மும்தாஜ் மேகம் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. அக்கறை பற்ற பொப்டைல நிஷா அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹாய் லுக்ஷன் அண்ணா, மாலை பொழுது வணக்கம். உங்களை நிகழ்ச்சிகளை சந்தித்து ரொம்ப நாட்கள் ஆகிவிட்டது. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சூப்பரா இருக்கேன். சத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி கரோலினா லலிதன் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹாய் அன்பான இனிமையான இரவு பொழுது வணக்கம். மாஜி நிலுக்ஷன் என்று சொல்லி பெரியவனி கிருஷ்ணா அன்பான வணக்கம் சொல்லி மௌசிகா ஜுனைத் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹாய் அண்ணா, மாலை பொழுது வணக்கம். நான் போடேசில் இருந்து விதூஷன். வலிமை போல நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அண்ணா. அம்மா அனோமா, அப்பா ராஜா, தம்பி சபிலாஸ், மாளிகாவத்தில் இருக்கும் மாமா காந்தன் மற்றும் அக்கா சர்மி, மச்சான் ஹஸ்வந்த், ஹரீஸ் மற்றும் அம்மம்மா, சின்னம்மா, தாத்தா, ஜெபமாலை அனைவரையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்காங்க. அன்பான மாலை பொழுது வணக்கம். இன்னைக்கு நான் வந்து வேலைக்கு கூட போகாம வசந்த மிகவும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். யார் பாது உறவுகளான அம்மா யோகம், அப்பா கதிர்வேல், கண்ணையா மற்றும் அண்ணா கமல், அண்ணி சனுசா மற்றும் மகன் மிதூன் ஷாய், நண்பர்களான சந்தோஷ், டெலித்தன் அனைவரையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கரோலினா கருணாகரன் அன்பான வணக்கம் சொல்லி அவங்க தான் வேலை கூட போகாம நிகழ்ச்சி கட்டுருக்காங்களா, ரொம்ப சந்தோஷம். தொடர்ச்சி நிகழ்ச்சி கட்டுட்டேருங்க. அன்பான வணக்கம் சொல்லி அப்பத்தலை புதுக்காடு ரஜினா லாவண்யா அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்காங்க. அனைத்து நேய சொந்தங்களையும் இணைத்துக்கொண்டு இன்னும் இனிமையான பாடல்கள். இந்த பாடலாம் கேட்டாலும் எங்களுக்கு அப்படியே மோட்டிவேஷன் பக்காவா, நல்ல மோட்டிவேஷன் ஆகும். அது வந்து பாடல் கேட்கும் போது மட்டும்தான். ஒலிக்கும் பாடலை தொடர்ந்து வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கலாம். அதனைத் தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம்.

0: உங்களுக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: நாட்டில் 59,000 அதிக டெங்கு நோயாளர்கள். மேல் மாகாணத்தில் அதி அபாய வளையங்களில் விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் மோதல், இருவர் பலி, பலர் வைத்தியசாலையில். 5,784 மில்லியன் ரூபாயில் நிர்மாணிக்கப்பட்ட 624 வீடுகளை கொண்ட த ரெசிடென்ட் கிருளப்பனை மக்களின் உரிமைக்கு. குற்றவாளிகள் மற்றும் போதைப்பொருள் வர்த்தகர்களிடம் இருந்து மாத சம்பளம் பெறும் 200 போலீசார் தொடர்பில் புலனாய்வு பிரிவு விசாரணை. 2022 ஆண்டு மறைத்த பொருளாதார ரகசியங்களை வெளிப்படுத்திய மத்திய வங்கி ஆளுநர். பங்களாதேஷில் அதிகரிக்கும் டெங்கு பரவல்.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். டெங்கு அதி அபாய வளையங்களாக அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிகளை இலக்காக கொண்டு விசேட நடவடிக்கைகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டன. ஜனாதிபதி செயலகத்தின் வழிகாட்டலில் கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம், சுகாதாரம், பாதுகாப்பு உள்ளிட்ட அமைச்சுக்கள் மற்றும் பல்வேறு தரப்பினரின் ஒத்துழைப்புடன் இந்த தேசிய சுகாதார நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது. இதேவேளை நாட்டில் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 59,000 கடந்துள்ளதோடு மரண எண்ணிக்கை 39 அதிகரித்துள்ளது. மேல் மாகாணத்தில் டெங்கு அதி அவதானமிக்க 22 வளையங்கள் உள்ளடங்கும் வகையில் விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை இன்று முதல் முன்னெடுக்கப்படுகின்றது. ஜனாதிபதி செயலகத்தின் வழிகாட்டலில் கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம், தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு, பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு, கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு, போலீசார், முப்படையினர் உள்ளிட்ட பலரின் பங்களிப்போடு இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. டெங்கு ஒழிப்புக்காக மக்களின் பங்களிப்பை அதிகரித்தல், நுழம்பு பெருகும் இடங்களை அடையாளம் கண்டு அவற்றை அழித்தல், மக்கள் மத்தியில் டெங்கு பரவலை தடுப்பது குறித்து தெளிவுபடுத்தல் ஆகியன இதன் நோக்கமாகும். கொழும்பு மாவட்டத்தில் அதி அபாயமிக்க வளையங்களாக மகரகம, கடுவலை, ஹோமாகம, கொத்தொட்டுவ, பத்திரமுல்லை, பிளியந்தலை மற்றும் கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட D1, D3 மற்றும் D4 ஆகிய வளையங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. கம்பக மாவட்டத்தில் வேகம, களனி, சீதுவ, ஜாயல, மகர, வத்தளை, நீர்கொழும்பு மற்றும் மெனுவாங்கூட பகுதிகள் டெங்கு அபாயம் அதிகம் உள்ள இடங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. கருத்துறை மாவட்டத்தில் பாணந்துறை, பண்டாரகம, ஹொரணை, இங்கிரி ஆகிய பகுதிகள் டெங்கு அபாயம் அதிகம் உள்ள பகுதிகளாகும். இதேவேளை இந்த ஒன்றிணைந்த நடவடிக்கையை வெற்றி பெற செய்வதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு ஜனாதிபதி செயலாளர் நந்திக்க சனத்குமாநாயக்க பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை டெங்கு தொடர்பான எந்தவொரு தகவலையும் பெற்றுக் கொள்வதற்கு டெங்கு விசேட செயற்பாட்டு பிரிவு இயங்கி வருகின்றது. 0111-796-63-66. மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கம் 0111-796-66 என்னும் இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்தி எந்தவொரு தகவல்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். இதேவேளை டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 59,638 அதிகரித்துள்ளது. 39 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவிக்கின்றது. டெங்கு பரவலை அடுத்து வைத்தியசாலை கட்டமைப்பை முகாமைத்துவம் செய்வதற்கு உள்ளக மட்டத்தில் விசேட வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சின் செயலாளர் வைத்திய நிபுணர் அனில் ஜாய்சிங்க தெரிவித்தார். இதேவேளை டெங்கு அதி அபாயமிக்கதாக பரவ ஆரம்பித்ததில் இருந்து இதுவரை நுழம்பு பெருகக்கூடிய வகையில் சுற்றாடலை வைத்திருந்த 2,000 அதிகமானோருக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இன்று பிற்பகல் ஏற்பட்ட மோதலில் இரு கைதிகள் உயிரிழந்தனர். மேலும் 35 பேர் காயமடைந்துள்ளதோடு பலர் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இன்று மதியம் மோத நிலை ஏற்பட்டது. சிறைச்சாலைக்குள் போதைப் பொருள் வர்த்தக சம்பவம் வெளிவந்ததை அடுத்து சிறை கைதிகள் இருதரப்பினருக்கு இடையில் மோதல் உருவானது. இதில் இருவர் உயிரிழந்தனர், மேலும் 35 பேர் காயமடைந்ததோடு அவர்கள் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். சிலர் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் சிகிச்சை பெற்று வரும் 10 பேருக்கு சத்திரை சிகிச்சை மேற்கொள்ளப்பட உள்ளது. இச்சம்பவத்தை அடுத்து சிறைச்சாலையின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதேபோல் சிறைச்சாலை மற்றும் அதனை அண்மித்த பகுதியின் பாதுகாப்புக்காக போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் சிறைச்சாலை வளாகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். கொழும்பு நகர் புறப்பகுதிகளில் கொழும்பு நகர் புறப்பகுதிகளில் வசிக்கும் குறைந்த வருமானம் பெறும் மக்களுக்காக நிர்மாணிக்கப்பட்ட த ரெசிடென்ட் கிர்லப்பனை புதிய தொடர்மாடி குடியிருப்பு தொகுதி அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவினால் மக்களின் உரிமைக்கு வழங்கப்பட்டது. 5,784 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட இந்த வீடமைப்பு தொகுதியில் 624 வீடுகள் உள்ளடக்கம். கிர்லப்பனை டிஎம் கொழம்பக்கே மாவட்டத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள த ரெசிடென்ட் கிர்லப்பனை புதிய தொடர்மாடி குடியிருப்பு தொகுதி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் மக்களின் உரிமைக்கு கையளிக்கப்பட்டது. ஆசிய உட்கட்டமைப்பு வசதிகள் முதலீட்டு வங்கி நிதியுதவியில் இது அமைக்கப்பட்டது. பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப் பொருள் கடத்தக்காரர்களிடம் இருந்து 200 போலீஸ் அதிகாரிகள் மாத சம்பளம் பெற்று வந்தமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இலங்கையின் பாதாள உலக செயற்பாடுகளுடன் தொடர்புடைய சுமார் 2,000 பேர் இருப்பதாக புலனாய்வு பிரிவினர் கண்டறிந்துள்ளனர். மேலும் பாதாள உலக குழுவினர் போதைப் பொருள் கடத்தக்காரர்கள் மற்றும் சட்டவிரோத பொருட்களை கடத்துபவர்களுடன் தொடர்புகளை பேணியதாக கூறப்படும் சுமார் 1,000 போலீஸ் அதிகாரிகள் அண்மை காலத்தில் பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். பாதாள உலக குழுவினர் மற்றும் போதைப் பொருள் கடத்தக்காரர்களுடன் தொடர்புகளை பேணிய 6 போலீஸ் அதிகாரிகள் குறித்து விசாரணை நடத்தப்பட உள்ளது. அது தொடர்பான தகவல்கள் கடந்த வாரம் போலீஸ் விசாரணை பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். பாதாள உலக குழுக்களுடனும் பல்வேறு கடத்தக்காரர்களுடனும் இணைந்து செயல்படும் போலீஸ் அதிகாரிகளை கண்டறிய புலனாய்வு பிரிவினர் களமிறக்கப்பட்டுள்ளனர். புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் கற்பட்டி உள்ளிட்ட சில போலீஸ் நிலையங்களில் பணிபுரிந்த அனைத்து அதிகாரிகளும் அண்மைய நாட்களில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது என அவர் மேலும் தெரிவித்தார். தான் பதவிக்கு வந்தபோது நாட்டின் நிதி நிலைமை தொடர்பான உண்மை தகவல்களை அப்போது இருந்த ஜனாதிபதிகளிடமிருந்தும் மறைத்திருந்ததாக இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த கலந்துரையாடலில் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க இந்நாடு பொருளாதார ரீதியில் வங்குரத்து அடைவதற்கு முக்கிய காரணம் மற்றும் அதன் பின்புலமாக இருந்த நிர்வாக மோசடிகள் குறித்தும் பல விடயங்களை வெளிப்படுத்தினார். 2022 ஆண்டு ஏப்ரல் மாதம் 8 தேதி தான் மத்திய வங்கி ஆளுநராக கடமைகளை பொறுப்பேற்ற தருணத்தில் இந்நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு 25 மில்லியன் அமெரிக்க டாலர் என்னும் மிக குறைந்த மட்டத்தில் காணப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். எனினும் அடுத்த மாதத்துக்குள் 6 பில்லியன் டாலர் கடன் தவணை செலுத்த வேண்டியிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். தமக்கு முன்பிருந்த மத்திய வங்கி ஆளுநர்கள் மற்றும் நிதி அமைச்சர்கள் நாட்டின் உண்மையான நிதி நிலைமையை அப்போதைய ஜனாதிபதிக்கோ அல்லது பாராளுமன்றத்துக்கோ அறிக்கையிட்டு இறைக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். எனினும் எவ்வித பிரச்சனையும் இல்லை எனவும் கடன் செலுத்த முடியும் எனவும் அவர்கள் தொடர்ந்து தெரிவித்து வந்தனர். உண்மை நிலையை மறைத்து செயற்பட்டதன் ஊடாக நாட்டின் பொருளாதாரம் அனர்த்தத்துக்குள்ளானதாகவும் மத்திய வங்கி ஆளுநர் சுட்டிக்காட்டினார். கடன் செலுத்துவதை தற்காலிகமாக நிறுத்த தான் எடுத்த முடிவு குறித்து எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் நந்தலால் வீரசிங்க இங்கு பதிலளித்தார். நாடு முழுமையாக வீழ்ச்சியடைவதை தடுப்பதற்கு இருந்த ஒரே மாற்று வழி இதுவே என அவர் தெரிவித்தார். கடன் உரிமையாளர்களுக்கு அறிவித்து இந்த தீர்மானத்தை எடுக்கவில்லை எனில் சர்வதேச நிதி கட்டமைப்பில் இருந்து ஓரமாகும் நிலை இலங்கைக்கு ஏற்பட்டிருக்கும் என அவர் தெரிவித்தார். அமைச்சரவையின் அனுமதி மற்றும் பாராளுமன்றத்துக்கு அறிவித்ததன் பின்னர் இத்தீர்மானத்தை எடுத்ததாக நந்தலால் வீரசிங்க தெரிவித்தார். முன்னர் இருந்த அதிகாரிகள் உண்மையை மறைத்து கடன் செலுத்த முயற்சித்தமையினூடாக நாட்டில் அத்தியாவசிய உணவு மற்றும் எரிபொருள் இறக்குமதிக்கான பணமும் இல்லாது போனதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். தற்போது நாடு ஒரு ஸ்திரமான நிலைமைக்கு வந்ததற்கு அந்த பிழையை சரிசெய்து வெளிப்படைத்தன்மையுடன் செயற்பட்டமையே காரணம் எனவும் நந்தலால் வீரசிங்கே இந்த கலந்துரையாடலில் மேலும் தெரிவித்தார். பொதுமக்களிடையே விபத்து தடுப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக 11வது தேசிய விபத்து தடுப்பு வாரம் நாளை முதல் ஆரம்பமாக உள்ளது. இதன் ஆரம்ப நிகழ்வு அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீச தலைமையில் இடம்பெறவுள்ளது. விபத்துக்கள் காரணமாக வருடாந்தம் ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் உயிர்கள் பறிபோவதையும் லட்சக்கணக்கான மக்கள் காயங்கள் மற்றும் ஊனமுறுவதையும் கருத்தில் கொண்டு பொதுமக்களிடையே விபத்து தடுப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இது பிரகடனப்படுத்தப்பட உள்ளது. இதற்கமைய நாளை முதல் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை இந்த விபத்து தடுப்பு வாரத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு சுகாதார அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த வேலைத்திட்டத்தின் ஆரம்ப விழா நாளை சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீச தலைமையில் அமைச்சின் வளாகத்தில் நடைபெறவுள்ளது. நாட்டின் அரசாங்க வைத்தியசாலைகளில் தங்கி சிகிச்சை பெறும் நோயாளர்களில் கணிசமான சதவீதமானோர் அனர்த்தங்கள் காரணமாகவே சிகிச்சை பெற்று வருவதுடன் அவற்றில் தவறு விழுதல், வீதி விபத்துக்கள், பணியிட விபத்துக்கள், நீரில் மூழ்குதல் முதன்மை பெற்றுள்ளன. பிள்ளைகளுக்கு புதிய தொழில்நுட்பம் மற்றும் அறிவை பெற்றுக் கொடுப்பதற்காக அரசாங்கம் உரிய செயற்பாடுகளை முன்னெடுத்து வருவதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய குறிப்பிட்டுள்ளார். பலாங்கொட வித்யாலோக கல்லூரியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பலாங்கொட வித்யாலோக கல்லூரியில் இடம்பெற்ற கண்காட்சியை ஆரம்பித்து வைத்ததோடு 2 மாடி கட்டிட நிர்மாணத்துக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்விலும் பிரதமர் பங்கேற்றார். வித்யாலோக கல்லூரி மாணவர்களின் புத்தாக்க மற்றும் திறன்களை வெளிப்படுத்தும் வகையிலான கண்காட்சி இடம்பெற்ற நிலையில் பிரதமர் இதனை பாராட்டினார். மனனம் செய்து பரீட்சைகளை அடிப்படையாக கொண்ட கல்வி முறையில் இருந்து மாறி பிரயோகம் மற்றும் திறன்களை அடிப்படையாக கொண்டு கல்வி மறுசீரமைப்பை நாட்டுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என பிரதமர் குறிப்பிட்டார். வவுனியா வடக்கு நெடுங்கணி பகுதிக்குட்பட்ட பொதுச்சந்தையில் இன்று அதிகாலை கடைகளின் பூட்டுக்களை உடைத்து உள்ளே புகுந்த இனம் தெரியாத சிலர் அங்கிருந்த பொருட்கள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்றிரவு கடைகளை மூடிவிட்டு இன்று காலை வழமை போன்று கடைகளை திறக்க வந்தபோது இவ்விடயம் தெரிய வந்துள்ளது. பல லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்கள் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக நெடுங்கணி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. டீசலுக்கு பதிலாக மண்ணெண்ணெயை பயன்படுத்தி சட்டவிரோதமான முறையில் இயக்கப்பட்டு வந்த டிப்பர் ரக வாகனம் அதன் சாரதியுடன் கந்தளாய் போலீசாரால் இன்று காலை முடக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட சாரதி கந்தளாய் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. காத்தாங்குடி ரிஸ்வி நகர் பகுதியில் 53 வயதுடைய ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். சம்பவ இடத்துக்கு சென்ற காத்தாங்குடி போலீசார் மரண விசாரணையின் பின்னர் சடலத்தை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர். 53 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டுள்ளார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: சீரற்ற வானிலையை அடுத்து பங்களாதேசில் டெங்கு நோய் வேகமாக பரவும் அபாயம் உள்ளதாக அந்நாட்டு சுகாதார பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜூலை மாதம் வரை அந்நாட்டில் 18 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளன. எதிர்வரும் 2 மாதங்களில் பங்களாதேசில் டெங்கு தொற்றாளர்கள் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக அந்நாட்டு சுகாதார பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மழை கொண்ட வானிலை மற்றும் நுழம்பு ஒழிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளாமை இதற்கு காரணமாக அமையும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். நுழம்புகள் பரவுகின்றமை, நோய் பரவல் ஆகியன கடந்த சில வாரங்களில் அதிகரித்து காணப்படுகின்றன. 2023ஆம் ஆண்டு பங்களாதேஷ் பாரிய டெங்கு பரவல் அபாயத்துக்கு முகம் கொடுத்தது. இந்த ஜூன் மாதம் இறுதி வரை பங்களாதேஷில் 6000 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதோடு 18 மரணங்களும் பதிவாகியுள்ளன. கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் ஜூன் மாதத்தில் நோயாளர்களின் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்துள்ளது. ஆகஸ்ட் மாதம் ஆகும்போது இது 3 அல்லது 4 மடங்காக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 2023ஆம் ஆண்டு பங்களாதேஷில் 3,21,000 அதிகமானோர் டெங்கு தொற்றுக்குள்ளானதோடு 1,705 பேர் மரணித்தமை குறிப்பிடத்தக்கது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: நாட்டில் 59,000 அதிக டெங்கு நோயாளர்கள். மேல் மாகாணத்தில் அதி அபாய வளையங்களில் விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் மோதல், இருவர் பலி, பலர் வைத்தியசாலையில். 5,784 மில்லியன் ரூபாயில் நிர்மாணிக்கப்பட்ட 624 வீடுகளை கொண்ட த ரெசிடன் கிருளப்பனை மக்களின் உரிமைக்கு. குற்றவாளிகள் மற்றும் போதைப் பொருள் வர்த்தகர்களிடம் இருந்து மாத சம்பளம் பெறும் 200 போலீசார் தொடர்பில் புலனாய்வு பிரிவு விசாரணை. 2022 ஆண்டு மறைத்த பொருளாதார ரகசியங்களை வெளிப்படுத்திய மத்திய வங்கி ஆளுநர். பங்களாதேஷில் அதிகரிக்கும் டெங்கு பரவல். இத்துடன் வசந்த மெஃபமின் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. வணக்கம்.
0: வசந்த மெஃபம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: நேர்களுக்கு வணக்கம். நேர்கள் இப்பொழுது முதல் நேற்று தினம் சுற்றிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை கேட்கலாம். முதலாவதாக அதக் கோடிப்பதி சுற்றெழுப்பு வாரம் 3338, வெற்றி இலக்கங்கள் 16, 24, 35, 40.

நேர்களில் சிடலுக்கான இளம் பச்சை நிற அது கோடிப்பதை அச்சிடப்பட்ட லொத்தர்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து ராசி அதிர்ஷ்டம். சிட்டெழுப்பு வாரம் 4924 சிட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் 9, 16, 27, 39. மீண்டும் அந்த வெற்றி இலக்கம் 9, 16, 27, 39. ராசி மேஷம். மீண்டும் ராசி மேஷம். 10 லட்சம் பரிசுகள் 1 வெல்லப்பட்டதும் சுபர் பரிசு 40 லட்சம் ரூபாய். சுபர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,57,98,760 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு 43 லட்சம். நேர்கள் சிடலுக்காக ஊதா நிற ராசி அதிர்ஷ்ட அச்சிடப்பட்ட லொத்தர்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து சனிதாவுக்கான வெற்றி இலக்கங்களை பார்க்கலாம். சிட்டெழுப்பு வாரமான 5373 சிட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் 31, 40, 60, 76. ஆங்கில எழுத்து எல். மீண்டும் அந்த வெற்றி இலக்கம் 31, 40, 60, 76. ஆங்கில எழுத்து எல். சூப்பர் பரிசு ரூபாய் 583 லட்சம். சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. 20 லட்சம் பரிசுகள் 1, 2 லட்சம் பரிசுகள் 2 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 91,73,920 ரூபாய். அடுத்த சுப பரிசு 584 லட்சம். சீட்டெழுப்புக்கான இளம் சிவப்பு நிற சனிதா அச்சிடப்பட்ட லொத்தர்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து சுபபோலுக்கான வெற்றி இலக்கங்களை பார்க்கலாம். சீட்டெழுப்பு வாரமான 3212 சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் 13, 38, 52, 79. ஆங்கில எழுத்து ஜி. மீண்டும் அந்த வெற்றி இலக்கம் 13, 38, 52, 79. ஆங்கில எழுத்து ஜி. சுபர் பரிசு 530 லட்சம். சுபர் பரிசு வெல்லப்படவில்லை. 20 லட்சம் பரிசுகள் 1, 2 லட்சம் பரிசுகள் 3 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 84,56,400 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு 533 லட்சம். சிடலுக்காக செம்மஞ்சள் நிற சூப்பர்பால் அச்சிடப்பட்ட லொத்தர்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து கப்ருக்காவுக்கான வெற்றி இலக்கங்களை பார்க்கலாம். சிடலுக்கு வாரமான 2388 சிடலுக்கு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ 38, 37, 41, 67. ஆங்கில எழுத்து ஏ. சூப்பர் இலக்கம் 40. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 8, 37, 41, 67. ஆங்கில எழுத்து ஏ. சூப்பர் இலக்கம் 40. கப்ருகா முதலாம் கோடிப்பதி பரிசு பொதி 3076 லட்சம் வெல்லப்படவில்லை. 100 லட்சம் கப்ருகா இரண்டாம் கோடிப்பதி பரிசு பொதி வெல்லப்படவில்லை. 100 லட்சம் கப்ருகா மூன்றாம் கோடிப்பதி பரிசு பொதி வெல்லப்படவில்லை. 20 லட்சம் பரிசுகள் 1 வெல்லப்பட்டதும் 2 லட்சம் பரிசுகள் 5 வெல்லப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,40,84,440 ரூபாய். அடுத்த கப்ருகா சூப்பர் கோடி பரிசு பொதி 3,083 லட்சம். சீட்டெழுப்பின் மஞ்சள் நிற கப்ருகா அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து சுபரிதன சம்பத்தவைக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. சீட்டெழுப்பு வாரம் 946 சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் 9, 3, 1, 7, 1, 2. ஆங்கில எழுத்து யு. மீண்டும் அந்த வெற்றி இலக்கம் 9, 3, 1, 7, 1, 2. ஆங்கில எழுத்து யு. சூப்பர் பரிசு ரூபாய் 230 லட்சம். சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 38,77,100 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு 231 லட்சம். சிடலுக்கான கபில நிற சுபிரிதன சம்பத லொத்தர்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து ஜெயசம்பத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. சிட்டெழுப்பு வாரம் 420 சிட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் 1, 7, 1, 2. ஆங்கில எழுத்து யு. மீண்டும் அந்த வெற்றி இலக்கம் 1, 7, 1, 2. ஆங்கில எழுத்து யு. 2,50,000 பரிசுகள் வழங்கப்பட்டது. 50,000 பரிசுகள் 26 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 59,19,080 ரூபாய். நேர்கள் அடுத்து ஜெயசம்பத நீல நிறாச்சிடப்பட்ட லொத்தர்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து சசிரிக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. சீட்டெழுப்பு வாரம் 1042 சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் 3, 6, 11. மீண்டும் அந்த வெற்றி இலக்கம் 3, 6, 11.
11, 2 லட்சம் பரிசுகள் 10 வழங்கப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 38,69,040 ரூபாய். நேர்கள் அடுத்து சுற்றுலுப்புக்கான கபில நிற சசிரி அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். நேர்கள் இப்பொழுது கேட்டது நேற்றைய தினம் சுற்றுலுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர சபையின் உத்தியோகபூர்வமான

0: மன முடிவுகள்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

0: வெல்கம் பேக் அவர் ஷோ வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம். மொழி தோய்ந்த பாடல் அது யுவன் சங்கர் ராஜா இசையில் மில்லா திரைப்படத்திற்காக இனிமையான பாடல் விஜய் யேசுதாஸ் மற்றும் கோரஸ் பாடி இனிமையான பாடல் சேவல் கோடி பறக்குதடா. இனிமையான பாடல் தொழிற்சாலைகளும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம், இனிமையான பாடல்களை நிகழ்ச்சியோடு கேட்டு மகிழலாம். அதற்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இருக்கும் 0312-775-0013 அல்லது 0312-775-111 என்ற தொலைபேசி அழைப்பினூடாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னா எங்களுடைய ஃபேஸ்புக்லையும் சூப்பரான போஸ்ட் ஒன்றும் பதிவிடப்பட்டிருக்கு. அந்த பதிவுகளை நீங்களும் உங்களுடைய பதிவுகளை பதிவு பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் அன்பான பதிவுகள் எத்தனையுமே நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்துக் கொண்டிருக்கின்றேன். வாட் ரைமிங்ல பதிவு பதிவு பதிவு. சரி ஓகே, தொடர்ச்சி அணிகள் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். மலைப்பினுடாக உடனே சொந்தம் ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: அன்பான வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மாவனல் மூர்த்தி பேசுறேன்.
0: மாவனல்ல மூர்த்தி, எப்படி இருக்கீங்க மூர்த்தி?
1: நான் நல்ல சுகமாச்சு. உங்களை தான் லைன்ல காணலங்க.
0: லைன்ல காணலையா? உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல் என்றால் என்ன பாடல்?
1: எனக்கு சூப்பர் ஸ்டாரோட பாண்டியன் படத்துல
0: பாண்டியனா கொக்கா அப்படியா? சரி ஓகே, அதற்காகவே ஒரு நாள் இருக்கு, செவ்வாய் கிழமை செவ்வாய் ராகம் அப்படின்னு சொல்லி இல்லையா? செவ்வாய் ராகத்துல நாங்க சூப்பரா அந்த பாடல் கேட்கலாம். இப்போ ஒழிக்கவிருக்கும் பாடல யாருக்காக நாங்களும் யார் யாரை இணைத்துக் கொண்டு கேட்கலாம்?
1: நம்ம வளமையான வசந்த ரெண்டர்களுக்காகவும், நாதபடி தேஜாவதி, சின்னமாதன், ஆத்த விஸ்வநாதன் மற்றும் வசன அறிவிப்பாளர்கள் அசுதல் நாயகன், புவனேஸ்வரன், வசந்த நாயகன், பிரதீபன் மற்றும் உங்களுக்கும் சின்ன குயில் சிவானிக்கு சேர்த்து சூப்பரான பாட்டு போட்டுருக்கேன்.
0: சின்ன குயில் சிவானியா?
1: ஆமா, சூப்பர்.
0: சரி ஓகேங்க, தொடர்ச்சி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கேன். நன்றி. ஒழுக்கமித பாடல் யான் திரைப்படத்திற்காக இனிமேட பாடல்

0: பாய்ஸ், மேக் இட் சிம்பிள்.
1: ரைட், ஓகே. நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமான்ற கேள்விக்கு, நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா, பட் நான் நடுக்கடலில் கப்பல் இல்லையா அப்படின்னு. சரி, ஓகே, நடுக்கடலில் கப்பல் இருந்தால் தள்ளுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க என்ன செய்வீங்க அப்படின்னு சொன்னால், அப்படியே கொழும்பு கல்ஃபீஸ் பக்கம் போயிட்டு கல்ஃபீஸ் சைடில் நின்று அப்படியே அங்கே எட்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நடுக்கடலில் கப்பல் ஒன்றும் இல்லை, ரெண்டு மூணு இருக்கும், இறங்கி வேணால் தள்ளி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், தள்ள முடியுதா முடியலையா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படியே எங்களுக்கும் டயல் பண்ணி சொல்லுங்கள், தள்ளி பார்த்தேன் தள்ள முடியல அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. சரி, ஓகே, தொடர்ச்சியாக நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கலாம். இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டு இருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் மலைப்பினை ஏற்படுத்தலாம். அலைக்கவனை தொலைபேசியிலுக்கு 0312-775-0312 அல்லது 0312-775-111 என்ற தொலைபேசி அழைப்பினோட நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். அடுத்ததாக ஒழிக்கவிருக்கும் பாடல் வசந்தத்தின் இன்றைய நட்சத்திர பாடல். வசந்தத்தின் இன்றைய ஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகை மும்தாஜ்.
2: திரை உலகின்

FM 102.6, 102.8. நம்பிக்கையின் நேரம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்ப வைத்து அவனை களப்பண்ணுவேன். 91 சங்கீதம் 15 வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பான இரவு நேர வணக்கங்கள். மற்றும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளில் இன்றும் நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி உங்களுக்காக விவர காத்திருக்கிறது.

0: என்ன ரமேஷ், வேலையெல்லாம் அப்படியே வச்சுட்டு ரொம்ப யோசனையா இருக்க?
1: எனக்கு இந்த நாட்கள்ல ஆண்டவரை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கு. வேதாகமத்தை படிக்கும் போது அதை இன்னும் புரிஞ்சு படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா எப்படின்னு புரிய மாட்டேங்க.
0: அவ்வளவுதானே, கவலையை விடு. மொபைல் கையில வச்சிருக்கியா? இப்பவே டைப் பண்ணு, வான் மலர்னு டைப் பண்ணி ஒரு எஸ்எம்எஸ் இல்லைன்னா வாட்ஸ்அப் நான் சொல்ற இந்த நம்பருக்கு அனுப்பு. 0722456621.
1: அப்படி அனுப்புனா
0: இலவசமான வேத பாடத்தை நீ தபால் மூலமா கற்றுக்கொள்ளலாம்.
1: என்னது இலவசமான வேத பாடம், அது தபால் மூலமாவா?
0: ஆமா. நேர்களே, நீங்களும் தவறு விட்டுறாதீங்க. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, உங்களுடைய கையெடுக்க தொலைபேசியில வான்மலர்னு டைப் பண்ணுங்க. 0722456621 என்ற இலக்கத்திற்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப் பண்ற இப்பவே அனுப்புங்க.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லங்கா ஹோப் மீடியா வழங்கும் நம்பிக்கையின் நேரம் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி. தேவசேதி வழங்குகிறார் சகோதரர் எஸ் சத்யபாலன்.
3: இன்றைய நாளில் நோவாவை பற்றியும் கடவுள் மனுஷரை ஜலப்பிரளயத்தினால் அழித்ததை பற்றியும் சிந்திக்க போகிறோம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. ஆதியாகமும் 6:5-6. கடவுளினால் அழகாக படைக்கப்பட்ட மனிதன் பாவம் செய்து கடவுளுடைய வழியை விட்டு விலகி தன்னுடைய இஷ்டம் போல வாழ ஆரம்பித்து கடவுளின் கோபத்துக்கு ஆளானான். ஆதியாகமும் 6:7-8 நாங்கள் வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார். தொடர்ந்து அந்த அதிகாரத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கட்டதாயிருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கட்டதாயிருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம். மனிதனுடைய கொடுமையினால் பூமி நிறைந்து விட்டது. அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் என்று கர்த்தர் நோவாவிடம் கூறினார். பின்பு நோவாவிடம் ஒரு பேழையை உண்டாக்கி அதன் மூலமாக எப்படி சகலவிதமான மாம்சமான ஜீவன்களும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதை நோவாவுக்கு ஆண்டவர் தெரியப்படுத்தி அதற்கு தேவையான அனைத்து வழிகாட்டல்களையும் அவனுக்கு கொடுத்தார். நோவா ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்னபடியெல்லாம் செய்தான். தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவிதமான மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார் என்று நாங்கள் ஆதியாகமம் 7:16 வாசிக்கிறோம். ஒருவேளை நோவாவே கதவை அடைத்திருந்தால், அவனுடைய உறவினர்கள் அல்லது அவனுக்கு தெரிந்தவர்கள் கதவை தட்டியிருந்தால் திறந்திருப்பான். ஆனால் இங்கே கர்த்தரே கதவை மூடுகிறார். ஆகவே நோவா உதவி செய்ய நினைத்திருந்தாலும் கூட அவனால் திறந்திருக்க முடியாது. இன்றைக்கும் இந்த உலகம் அழிய போகிறது என்றும், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை மீண்டுமாக நியாயத்திற்க வரப்போகிறார் என்றும் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நம்மில் எத்தனை பேர் ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தமாக இருக்கிறோம்?

கிறிஸ்து மறுபடியும் வரும்போது அவர் அன்புள்ள தெய்வமாக வரமாட்டார், மாறாக நியாய தீர்ப்பு செய்கிறவராகவே அவர் வரப்போகிறார். கிருபையின் நாட்கள் முற்றுப்பெறும் முன்பதாக அவரிடம் உண்மையாக திரும்புவோம். கிறிஸ்தவர்கள் என்று எங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதால் மாத்திரம் நாங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. உண்மையான மன திரும்புதலை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? உண்மையாக

எம்மை மீட்க கிறிஸ்துவானவர் நமக்காக கொடுக்கப்பட்டு நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். அவர் மூலமாக கடவுளிடம் சேர்வதற்கான கிருபையை நாங்கள் அனைவரும் பெற்றிருக்கிறோம். எவ்வளவு பெரிய சந்தோஷம்! ஆகவே இன்றே என்னை கர்த்தரிடம் ஒப்பு கொடுத்து மனம் திரும்புவோம். அவருடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தமாக காத்திருப்போம். மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம்.

கேள்விப்பட்ட கேள்வி, கர்த்தர் எரிகிற முச்சடி மூலமாக மோசேயின் இடத்தில் பேசின அற்புத சம்பவம் பரிசுத்த வேதாகமத்தில் எந்த புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது என்பதை இதற்கான சரியான பதில் யாத்ராகமா. சரியான பதிலை அனுப்பியிருந்தார்கள் ரொபர்ட் ரவீந்திரன் செட்டிப்பாளையம், திரேசா சுதாகர், பகவான்.

கேட்பதற்கான இந்த வார கல்வி. அடிமை பெண்ணாகிய ஆகார் தன்னோடு பேசின கர்த்தருக்கு இட்ட பெயர் என்ன? அடிமை பெண்ணாகிய ஆகார் தன்னோடு பேசின கர்த்தருக்கு இட்ட பெயர் என்ன என்பதை உங்களுக்கு அறிந்த வார கல்வி. இந்த கல்விக்கான சரியான பதிலை துரித்த கதையில் கிடைக்கும்படியாக எஸ்எம்எஸ் மூலமாக அல்லது வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்பி வைக்கலாம். எமது எஸ்எம்எஸ் மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722-456-6621 0722-456-6621. மற்றும் ஜப தேவைகளின் முகவரி நம்பிக்கை நேரம் லங்கா ஹோப் மீடியா தபால் பெட்டியிலக்கம் 22-58 கொழும்பு. தொலைபேசி இலக்கம் 0312-390-414. எஸ்எம்எஸ் மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0772-4546-621. ஃபேஸ்புக் முகவரி www.facebook.com/lankahopemedia. மீண்டும் அடுத்த வாரம் சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் 7:45 முதல் 8 மணி வரை எமது நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.

0: வரிகளில் வசிகா திரைப்படத்திற்காக ஆகா என்பார்கள், அடுடா என்பார்கள். அவளை பார்த்த எல்லோருமே எவ்வளவு சூப்பரா இருப்பாங்களா அந்த பொண்ணு. சரி ஓகே, தொடர்ச்சியாக நிகழ்ச்சி கேட்டுட்டே உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த அழகான பொண்ணு வருவாங்க, கட்டாயம் வருவாங்க. அழகான பையன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்காக அழகான பொண்ணு வருவாங்க, அழகான பொண்ணா இருந்தா உங்களுக்காக அழகான பையன் வருவாங்க. தொடர்ச்சியா நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க, இனிமையான பாடல்களையும் கேட்கலாம். நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். மலைக்கவணி தொலைபேசி இலக்கம் 0112-775-0013 அல்லது 0112-775-111 என்ற தொலைபேசி அழைப்பினோட நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னா எங்களுடைய பேஸ்புக்லயும் ஒரு அருமையான பதிவும் பதிவிடப்பட்டிருக்கு. அந்த பதிவுகள் உங்களுடைய பதிவுகள் அத்தனையுமே பதிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அன்பான பதிவுகள் அத்தனையுமே நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்துக் கொண்டிருக்கின்றேன். அழைப்பினோட நிறைய சொந்த அன்பான வணக்கம்.
1: அன்பான
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நீங்க
0: கடுமையான வெயிலா இருக்கா இப்ப? காலையில இருந்து வெயில் ஓகே தான் நடப்பாது. என்னடா இப்போ ஸ்ரீலங்கால அப்ப நமக்கு தெரியாத ஒரு ஊர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சேனா.
1: அதுதான்
0: மகேஷ் அப்ப நிகழ்ச்சியோட பாடல்கள் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்க. அப்போ உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல் என்றால் என்ன பாடல்? நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். இப்போ இன்னும் ஒரு இனிமையான பாடல்.

0: வித்யாசாகர் இசையில் இனிமையான பாடல்கள் சிறுத்தை திரைப்படத்தில் இருந்து உதித் நாதரன் மற்றும் ஸ்மித் பாடி இனிமையான பாடல் பாட்டு அப்படி ரசிச்சு கேட்டு இருந்தாலும் பாட்டு முடிவடைந்ததே தெரியல. அவ்வளவு இனிமையான பாடல் தொடர்ச்சியாக இந்த இனிமையான பாடல் எல்லாமே நீங்களும் நிகழ்ச்சியோடு கேட்கலாம். அது கலிக்கவடி தொலைபேசி இருக்கும் 0712-775-0312 அல்லது 0712-775-111 என்ற தொலைபேசி அழைப்பினூடாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது எங்களுடைய பேஸ்புக் ஊடாக நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். தற்போது இன்னும் நேய சொந்தம் என் ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். அன்பான வணக்கம். யார் பேசுறீங்க? கொஞ்சம் உங்களுடைய சத்தம் எல்லாம் குறைச்சிட்டு பேசலாமா? இப்போ ஓகே. சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க? சரி ஓகே, யோசிச்சு நீங்க பொறுமையா பேசலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: அன்பான வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நிகழ்ச்சியுடைய
0: சொல்லலாம். சொல்லுங்க.
1: அவர்களை வளர்மதி, ரமேஷ்குமார், அச்சியா, நிவேதி, கலைமதி, காந்தீவன், அணிவீரர், சங்கீதா, வேணு மற்றும் சுஜீவன், அஜிதா, சுனிதா,
0: நாங்களும் கூட வசந்தம் சார்பாக சந்தோஷமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எப்பவுமே சந்தோஷமா, லைஃப் லாங் சந்தோஷமா இருக்க சொல்லுங்க. நன்றி. சரி ஓகே, வந்த வேலை முடிஞ்சு அப்படின்னு சொல்லி அவங்களும் கிளம்பிட்டாங்க. தொடர்ச்சியாக நிகழ்ச்சி கேட்டு இன்னும் இனிமையான பாடல்கள் எல்லாமே கேட்கலாம். ஒழிக்கவிருக்கும் இந்த பாடல் கேட்டு பாருங்களேன். பண்ணி பார்த்த உலகத்துல

0: இசை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. ஒளித்தொழுந்த பாடல் வசந்தத்தின் இன்றைய நட்சத்திர பாடல். வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகை மும்தாஜ். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைந்திருக்கலாம். நேரம் சரியாக 8:46 நிமிடமாக கொண்டிருக்கின்றது. எங்கிருந்தாலும் நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். இன்னும் ஒரு குறுகிய நேரம் உங்களுக்காக காணப்படுகின்றது. அழைக்க முடிய தொலைபேசி இருக்கும் 0301 775 0301 அல்லது 0301 7511 என்ற தொலைபேசி அழைப்பினூடாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். தற்போது அழைப்பினூடாக சொந்தம் அன்பான வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: ஹாய் அன்பான வணக்கம். உங்க பேர் நிஷாவா நிஷாவா? நிஷா. ரைட், ஓகே. சொல்லுங்க நிஷா,
1: சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிடலையா? சமைச்சிட்டீங்களா?
1: என்ன
0: சமைச்சீங்க? சோறுதான். கறியெல்லாம் வைக்கல, சோறு மட்டும் சாப்பிட போறீங்க? வச்சிருக்கீங்களா? பாட்டு பாடுங்க பாப்போம். சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதிபலம். பாட்டு பாட தெரியாது, பாட்டு கேட்க தெரியும் அப்படியா? என்ன பாடல்? மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு? அந்த அண்ணன் யாரு?
1: நன்றி.
0: தொடர்ச்சியாக நீங்கள் எங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். இன்னும் ஒரு குறுகிய நேரமே காணப்படுகின்றது. தற்போது அழைப்பினுடைய சொந்தம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
0: அன்பான வணக்கம். கருங்காலி சோழம் ஈடனை எப்படி இருக்கீங்க? ஒலிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்? ரொம்ப நன்றி. அனைத்து நிகழ்ச்சி சந்தங்களையும் எடுத்துக்கொண்டு இன்னும் இனிமையான பாடல் கேட்கலாம்.
3: என்ன அது அண்ணா நகர்ல கேக்குதுனா?
4: மச்சி, நான் சாமியை கூப்பிடுறேன்டா.
3: கூப்பிடு கூப்பிடு.

அனைவருக்கும் இனிமையான பாடல்கள் ஒன்று நிகழ்ச்சிகள் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. இனிமோ நிகழ்ச்சிகளில் உங்களை சந்திக்கும் வரை தொடர்ச்சியாக வசந்தம் தரும் நிகழ்ச்சிகளோடு நீங்கள் இணைந்திருக்கலாம். இனிமோ நிகழ்ச்சிகளில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் விவேகானந்த ராஜா. நன்றி சொந்தங்களில்.

102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM வசந்தம் FM. Yo, one that you wanna listen to.

0: நாடு முழுவதும் வசந்தம் FM 102.6 102.8.
1: Yo, one that you wanna listen to.

நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.

0: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது துள்ளல் பாடல்களுடன் வசந்த கலாட்டா.

பார்க்கலாம். ஏதா நம்ம ரூமுக்குள்ள கண்ணா மூச்சி ஆடலாம். இப்போதே என்னோடு வந்தாரு வா, நட்சத்திர பங்களா நிக்காதடி சிங்கலா, நட்சத்திர பங்களா நிக்காதடி சிங்கலா. வித விதமா செல்ல கட்டி மழ மழமா முள்ளி வச்சு, ஜக்கத்துல ஜன்னல் வச்சு, ஜக்கத்துல மின்னல் வச்சு, ஒரு

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.

திருகிட தீம் திருகிட தோம் திருகிட நம் திருகிட.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8 102.6 102.8

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM. சூப்பர் 102.6 102.8 வசந்தம் FM.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும்

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம் போற

0: நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. நான் யாரு?
1: சூப்பர் ஹிட் பாடல்களின் சூப்பர் ஸ்டார்
2: ஒன் அண்ட் ஒன்லி பேஸ்
1: வசந்தம் எஃப்எம்.
3: முடியாதுங்கிறத முடிக்கிறது தான் சார் என்னுடைய பழக்கம்.
1: 102.2 FM.

தச்சுக்கு தச்சுக்கு தச்சுக்கு தச்சுக்கு தச்சுக்கு தச்சுக்கு தச்சுக்கு தச்சுக்கு தச்சுக்கு தச்சுக்கு தச்சுக்கு தச்சுக்கு தச்சுக்கு தச்சுக்கு தச்சுக்கு தச்சுக்கு தச்சுக்கு தச்சுக்கு தச்சுக்கு தச்சுக்கு தச்சுக்கு தச்சுக்கு தச்சுக்கு தச்சுக்கு தச்சுக்கு தச்சுக்கு தச்சுக்கு தச்சுக்கு தச்சுக்கு தச்சுக்கு தச்சுக்கு தச்சுக்கு தச்சுக்கு தச்சுக்கு தச்சுக்கு தச்சுக்கு தச்சுக்கு தச்சுக்கு தச்சுக்கு தச்சுக்கு தச்சுக்கு தச்சுக்கு

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

0: நாடு முழுவதும் 102.2 FM வசந்தம் FM. வசந்தம் FM.
1: வயிற்றுல கான் கோழி ஒன்னு கூவுது, அது பாஸ்ட் ஃபுட்.

வசந்தம் FM 102.6 102.8 கொஞ்சம் தமிழன் தமிழ் நெஞ்சங்கள் மனதில்.

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான காலை நேரத்தின் வணக்கங்கள். புதிய வாரத்தின் முதல் நாள், புதிய நம்பிக்கைகள், புதிய இலக்குகள், புதிய தொடக்கங்களோடு இந்த அழகான திங்கள் காலையில் உங்கள் அனைவரையுமே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 102.6 102.8 அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். வசந்த காற்றலையில் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சியில் இன்று ஜூலை மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை வளர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்குமே சந்தோஷம் இருந்த நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே சந்தோஷமான வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நீங்களும் உங்கள் அன்பன சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கு முன்பதாக இன்றைய சிந்தனைக்காக வாய்ப்புக்காக காத்திருக்காதீர்கள், வாய்ப்பை உருவாக்க தொடங்குங்கள். இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு சிறிய முயற்சியே நாளைய பெரிய வெற்றிக்கான அடித்தளமாக இருக்கும். இந்த புதிய வாரம் உங்களுக்கு வெற்றியும் மன நிம்மதியும் நல்ல ஆரோக்கியமும் தரட்டும். தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்களின் பயணங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0127 5 0 0 3 அதே போல 0127 5 1 1 1 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்று நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் மிகமுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பன சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். இது வசந்த காய்ச்சலில் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி. உங்களோட பேசிட்டு இருக்கிறது உங்கள் சிவானி. உலகவிற்கும் பாடல் இது திகடையே திரைப்படத்துக்காக. Thank you.

சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 18 நிமிடமாகும். இந்த வேளை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக இணைத்துக் கொள்வோம். அன்பான காலை நேர வணக்கங்களோடு விஓஎல் அந்த மலர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அன்பு கணவர் விக்னேஸ்வரன், தனுஜா, ஷான், சாந்தி, சந்தனமோகன், கருப்பையா, கண்ணதாசன், விஜய், கல்யாணி, அஸ்வின், ஆஷி, தீமேஷா ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போன்ற அன்பான காலை நேர வணக்கங்களோடு பாதுகையிலிருந்து சின்னத்தம்பி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. தொலசல பூமிகா சின்னத்தம்பி, நித்ய பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிசரன், ஈசான பிரபா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகு சுந்தரம், ரமணி டிலுக்ஷன், உமாச்சந்திரன், நாகேந்திரன், சொக்கலிங்கம், முத்துக்குமார், அருள்மொழி, சின்னையா, மகாதேவன், எம் எஸ் பெருமாள், விஜயகுமார் மற்றும் கௌசல்யா, எட்டியாந்தோட்டை, சிவா, ஜுலஸ்ல கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போன்று சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு ஹட்டன் கேம் வேலையிலிருந்து சுந்தர் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களோடு பெரிய நீலாவணை கிருஷ்ணா வந்திருக்கிறாரு. நம்பிக்கை கிராமம் மெரோல் சந்திராக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போன்று அன்பான காலை நேர வணக்கம் அக்கா விஜய் குடும்பம், திபா, விதுரா, தேரா, லக்ஷன், சத்தான், தனுமன்புரம், கடற்கரை சொந்தங்கள் அனைவரும் எடுத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டு முத்தைய காளிமுத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. இனிமையான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு சீனன் கோட்டிலிருந்து ரேம்சான் ரெந்தாஸ் வந்திருக்கிறாங்க. அதே போன்ற அன்பான காலை நேர வணக்கங்களோடு செல்வத்துறை நந்தகுமார் வெள்ளவத்திலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. இதேவேளை நம்பிக்கை கிராமம் ரோஹ் சந்திரா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கெடுவலை மனு வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அக்கரைப்பட்டு பப்டையிலிருந்து நிசா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. அதே போல இனிமையான காலை நேர வணக்கம் சகோதரி, நாங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் பெருமைமிக்க தினமாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக வாழைச்சேனியிலிருந்து குணபால நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. இதேவேளை இனிமையான காலை நேர வணக்கங்களோடு ஆரையம்பதி இதயரத்னம் வந்திருக்கிறாங்க. அருள் செல்வி, பிரசன்னா, பிரணீத், திலக்ஷியா ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. கென்னிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக பிரபா சுப்பிரமணியம் வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு சந்திவெளி கருணாகர் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. இனிமையான காலை நேர வணக்கம். நான் பகவந்தலாவிலிருந்து ரேகா. இன்றைய நாள் சந்தோஷமான நாளாக அமைய பிரார்த்திப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு வேறப்பட்டிருந்து யோகராஜா வந்திருக்கிறாங்க. நலமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. நான் சந்தோஷமா இருக்கிறேன் யோகராஜா, நீங்க எப்படி இருக்கீங்க? அதே போல இன்றைய நாள் மிகவும் ஒரு முக்கியமான நாள். நம்முடைய வசந்தம் குடும்பத்தில் வசந்தம் ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து இப்போது வரைக்குமே வசந்தத்தோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு சொந்தம் நம்ம இங்கிரிய ரவி. இங்கிரிய ரவியோட பர்த்டே இன்னைக்கு. ஸோ அவருக்கு அன்பான வாழ்த்துக்களை குடும்பங்கள் யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருந்தாங்க. அம்மா, அப்பா, அக்காமார்கள், அதே போன்று சொந்தங்கள் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருந்திருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவே தின வாழ்த்துக்களை வசந்தம் எஃப்எம் சார்பாக இங்கிரிய ரவி அவர்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றோம். அவர் வந்து தன்னுடைய மனதுக்கு பிடித்த பாடலாக ஒலிக்கவிருக்கும் பாடலை கேட்டிருந்தாரு. ஸோ அவரோட பர்த்டே கிஃப்டா நாங்க வசந்தம் எஃப்எம் சார்பாக அந்த பாடல் தரம் தரிசகம். இது வசந்த காற்றலியில் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு ஒடியல் நிகழ்ச்சி.

சூரியவம்சம் திரைப்படத்துக்காக எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு அப்படியே நாங்கள் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். ஒரு பாடல் ஆரம்பித்து ஆரம்பத்தில் இருந்து அப்படியே உயர்ற வரைக்கும் போற வரைக்குமான ஒரு சூப்பரான பாடல். இந்த மாதிரி எல்லாம் ரியல் லைஃப்லயும் ஒரு பாட்டாலும் நாங்கள் ஒரு பாட்டு முடிந்த கூட இல்லை மேல வந்துருட்டோம்னா எவ்வளவு நல்லா இருக்கும் இல்லையா? சரி ஓகே, அதெல்லாம் அப்படித்தான் நாங்கள் வந்து எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளையும் நிதானமா பார்த்து யோசிச்சு எடுத்து வைப்பமா இருந்தா கண்டிப்பா நாங்களும் ஒரு நாள் வெற்றி நாளை அடைவோம் அப்படின்றதுல எவ்விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. நேரமணியாலை 5 மணிக்கு இருந்து 30 நிமிடம் ஆய்கொண்டு தொடர்ச்சியாக இந்த வசந்த காற்றலையில் காலை பொழுதின் வாழ்த்துக்கோடு விடியல் நிகழ்ச்சி. இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களையும் நாங்கள் அப்படி சந்தோஷமாக ஞாபகப்படுத்தும் அன்பன காலை நேர வணக்கங்களோடு அர்பா நகர் ஃபரிதா வந்திருந்தாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருந்தாங்க. அதே போல அன்பு கிணவர் அப்துல் ஜவார் மற்றும் கந்தலை கே உபைதீன் சத்தார் சபிகா அல் ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல அன்பன காலை நேர வணக்கங்களோடு மயிலம்பாவடி இருந்து பொன்னமலம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. பிந்தனே ராசையா வந்திருக்கிறாங்க. அன்பு மனைவி பத்மினி தசன் வசந்தி ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. கிரியல ராஜலட்சுமி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பாதுகை சின்ன தம்பி தனலட்சுமி அதே போல இங்கிரிய ரவி ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. தல்தோட்டை ஆதி மூலம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம். இன்றைய நாள் நல்ல பல சுபகர ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே சந்தோஷமான வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருந்தாரு. வசந்த மெஃபமா ரொம்ப சத்தமா கேட்டுக்கொண்டிருக்கதாகவும் சொல்லியிருந்தாரு. அதே போல அன்பான காலை நேர வணக்கம் சொந்தங்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதாக அக்கறை பத்தனை ராமன் கேதி சொன்ன வந்திருந்தாங்க. அதே போல அன்பான இனிய காலை நேர வணக்கம் சிவானி. எமது வசந்தம் சொந்தங்களுக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கம். அவிசாவலை பென்ட்ரிக் எஸ்டேட் இருந்து குமார் தங்கத்துறை நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. மனைவி நித்யவாணி மற்றும் பிள்ளைகளான குஷாந்தினி துஷ்யந்தினி ரோகன்யார்ஷினி அதே போல கோபிஹாசன் சுரேஷ்குமார் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு கடிதாவில்